0: அந்த மெக்சிகோ நாடு சுதந்திரம் அடைந்தது. இன்று அந்த சுதந்திர நாளை கோலாகலமாக கொண்டாடுகின்றது. கேள்வி என்னவென்றால், எந்த நாட்டிடமிருந்து மெக்சிகோ சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது? எந்த நாட்டிடமிருந்து மெக்சிகோ சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது? மூன்று விடைகள் தருகின்றோம். அந்த விடைகளிலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும். ஒன்று பிரித்தானியா, இரண்டாவது ஸ்பெயின், மூன்றாவது போர்த்துக்கல். எந்த நாட்டிடமிருந்து மெக்சிகோ விடுதலையை பெற்றுக்கொண்டது, சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது? ஒன்று பிரித்தானியா, இரண்டாவது ஸ்பெயின், மூன்றாவது போர்த்துக்கல். அலையுங்கள் நேர்களே. 416-6444-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து மெக்சிகோ அனுபவங்கள் பலருக்கு இருக்கும். நீங்கள் எல்லாம் மெக்சிகோ நாட்டில் சென்று மெக்சிகோவின் பல்வேறு விதமான அழகெல்லாம் ரசித்து வந்தவர்கள். அதையெல்லாம் நீங்கள் பேசலாம். அது மட்டுமல்ல, மெக்சிகோ பற்றி நீங்கள் அறிந்த பல்வேறு விதமான விடயங்கள் பற்றியும் பேசிக்கொண்டு நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள்.
1: ஹலோ ஹலோ செக் ஹலோ செக் 1 2 ஹலோ செக் 1 2 1 2 3 4

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி.

0: பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் நேஷ்டியின் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். இந்த வேளையில் நாங்கள் ஒரு வினாவுடன் இணைந்திருந்தோம் நேர்களே. என்ன வினாவென்றால், மெக்சிகோ சுதந்திர நாளை இன்றைய தினம் மிக சிறப்பாக கோலாகலமாக வர்ண ஜால விளக்குகளுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். மெக்சிகோ எந்த நாட்டிடமிருந்து சுதந்திரம் பெற்றது என்பதுதான் கேள்வி. முதலாவது பிரித்தானியா, இரண்டாவது ஸ்பெயின், மூன்றாவது போர்த்துக்கல். இப்போது நிகழ்ச்சியுடன் விடைகளுடன் நேர்கள் வணக்கம்.
1: வணக்கம், பஞ்சாட்சம் பேசுறோம்.
0: வாருங்கள், முதல் கேள்வியை விட இப்ப நீங்கள் இணைகிறது நல்ல தெளிவா இருக்குது. முதல் கொஞ்சம் தெளிவில்லாம இருந்தது, இப்ப நல்லா இருக்கு.
1: இது வந்து மெக்சிகோ வந்து ஸ்பெயின் இருந்து விடுதலை பெற்றார்.
0: ஓ
1: ஓ,
0: ஸ்பெயின் தான்
1: கேட்கல. அது சரி, நெஞ்சுதோண்டு ஒருவமே ஆஸ்பத்திரியில படுத்திருந்து, அது தனியார் ஆஸ்பத்திரி, எல்லாம் செட்டப் பண்ணி எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து, டிராவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து, ரெண்டு மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போய் அவங்க 24ஆம் தேதி நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும், அந்த விசாரணைக்கு வரணும் சப்மிட் பண்றதுக்கு முந்தையே கோர்ட்டுக்கு அங்க ஏர்போர்ட்டுக்கு போய் அவங்க கழிச்சு பிடிச்சி அங்க கொடுக்கல, லைன்ல நிக்கிறா உள்ளுக்கு போறதுக்கு என்ன எப்பேற்பட்ட மன தைரியம் வரும் நமக்கு என்ன இல்ல. அவங்க
0: இப்ப சிங்கப்பூர்ல நிக்கிறாவோ,
1: இப்ப சிங்கப்பூர்ல நிக்கிறாங்க. அவர் சொல்லி போட எனக்கு வைத்தியம் எனக்கு என்ன லேடாது, நான் சிங்கப்பூருக்கு போறேன், எனக்கு மெடிக்கல் ரீசன் சொல்லி போய் ஒண்ணும் செய்யலாம். ஏன்னா இவ லேட்டா போச்சு, இவ வீட்டை வச்சு ஹாஸ்பிட்டல் கொடுத்தா பரவா இல்ல, அவ எல்லாம் கிளியர் பண்ணி போடி பாஸ் எல்லாம் எடுத்தாங்க உள்ளுக்கு போறதுக்கு ரெடியானு கேட்க, இவ என்னத்தை கொடுத்து என்ன செய்யறோம்.
0: நேர்களை குழப்பாம கண்டபடி யோசிச்சு எங்கட கேள்விக்கு பதில பறக்க போயினும் ஆளுட பேரை சொல்லி போட்டு முடியுங்க. நீங்க
1: அவருக்கு நல்ல பேர் உண்டு, சிவந்தி.
0: சிவந்தி ராஜவாக்ஸ்,
1: சிவந்தி இல்ல சிவந்தி.
0: சிலந்தி, நன்றி நன்றி
1: நன்றி, வணக்கம். நன்றி,
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம், நன்றி.
0: ஏன் சொல்லுங்க?
2: நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்,
0: வெண்பா சொல்லுங்க.
3: 1821
4: போனீங்களா?
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்,
0: தேவமார் சொல்லுங்கள்.

0: இது ட்ரெயின்ல இருந்தான் சிதம்பரம் பேசுவது. ஆமாம், நன்றி
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்கம்
1: சிவலிங்கம் பாருங்கள்.
2: சுதந்திரம் பெற்றது.
1: நன்றி
2: நன்றி வாய்ப்புக்கு நன்றி. நீங்கள் சந்திப்போம்.
1: அது சரியான விடை ஸ்பெயின் என்பதுதான் சரியான விடை. மெக்சிகோ நாடு பொதுவாகவே இந்த தென் அமெரிக்க நாடுகள் பெரும்பாலும் ஸ்பெயின் ஆட்சியின் கீழ் தான் இருந்தன. போர்த்துக்கல் அல்லது ஸ்பெயின். போர்த்துக்கல் கைப்பற்றி வைத்திருந்தது பிரேசில். பிரேசில் தான் போர்த்துக்கல் என்ற மிக முக்கியமான நாடு. ஏனைய தென் அமெரிக்க நாடுகள் முழுக்க ஸ்பெயினின் ஆட்சி தான். அதனால் தான் அது லட்டீன் அமெரிக்க நாடுகள், லட்டீன் மொழி பேசுகின்ற நாடுகள் என்பதனால் தான் அது லட்டீன் அமெரிக்கா என்ற பெயரை பெற்றது. மெக்சிகோவும் அதுக்கு தப்பவில்லை. மெக்சிகோ வட அமெரிக்க கண்டமாக இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகள். நிகழ்ச்சியில் என்ன ஒரு நேர் வணக்கம்.
3: வணக்கம் மூர்த்தி.
1: மூர்த்தி சொல்லுங்கள்.
3: எனக்கு தெரியாது, உங்களுக்கு அதில் கேட்டுத்தான் சொல்றேன். உங்களோட காய் சொல்லுறேன்.
1: நன்றி நன்றி மூர்த்தி. ஆமாம், அது ஸ்பெயின் என்ற அந்த நாடு தான் இந்த தென் அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா மற்றும் வட அமெரிக்கா பகுதிகளையெல்லாம் அந்த வேளையில் கைப்பற்றி வைத்திருந்தார்கள். அவர்களது ஆட்சி நிலவிய பகுதி தான் இந்த மெக்சிகோ நாடு. அவர்களிடமிருந்து தான் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுகின்றது. அது பெரிய வரலாறு. ஸ்பெயின் ஆட்சியிடமிருந்து 1810 செப்டம்பர் 16, அவர்கள் செப்டம்பர் 16 தொடக்கம் 1810 செப்டம்பர் 16 தொடக்கம் 1821 செப்டம்பர் 27 வரை போராடி சுதந்திரம் பெற்றார்கள். அந்த போராட்டம் ஆரம்பமான நாளை தான் அவர்கள் சுதந்திர நாளாக கொண்டாடுகின்றார்கள். 300 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்பெயின் மெக்சிகோவை ஆட்சி செய்திருந்தது. மெக்சிகோவுக்கு போகிறவர்களுக்கு இந்த வரலாறெல்லாம் அங்கு பொதுவாக இருக்கக்கூடிய அவர்களது சுற்றுலாவின் போது சொல்லுவார்கள். அதை நாங்கள் செவிமடுப்பதில்லை, ஆனால் சொல்வார்கள். ஒரு மெக்சிகோ நகரத்தைச் சேர்ந்த ஒரு கத்தோலிக்க மத குரு கிடல்கோ என்பவர் தான் தேவாலய மணியை ஒலிக்கச் செய்து மக்களை ஸ்பெயின் ஆட்சிக்கு எதிராக போராட அழைப்பு விடுத்தார் என்றும், அதனால் அது டெலோர்ஸ் முணக்கம் என்றும் பிற்காலத்தில் அழைக்கப்பட்டது என்றும் சொல்வார்கள். ஹிடல்கோ மெக்சிகோ சுதந்திர போரின் தந்தை என்று போற்றப்படுகின்றார். அவர்தான் கிடல்கோ தான் மெக்சிகோ சுதந்திர போரின் தந்தை என்று போற்றப்படுகிறார். அவரை தொடர்ந்து பல்வேறு போராட்டக்காரர்கள் கடும் போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். ஈடுபட்ட போதும் 1821 செப்டம்பர் 11 27 மெக்சிகோ விடுதலை பெற்றது. அவ்வாறு விடுதலை பெற்றாலும் தாம் போராட்டத்தை தொடங்கிய செப்டம்பர் 16 நாளை மெக்சிகோ தனது சுதந்திர நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய நாடு மெக்சிகோ சிட்டி அதன் தலைநகரமாக இருக்கக்கூடியது. உலகத்தில் பிரம்மாண்டமான நீண்ட நகராக்கம் கொண்ட ஒரு நாடுகளில் மெக்சிகோ நகரத்தை சொல்வார்கள். மெக்சிகோவின் நகராக்கம் பார்க்கின்ற போது வியப்பை ஏற்படுத்து. அந்தளவுக்கு தொடர்ச்சியான நீண்ட வீதிகள் எல்லாம் மெக்சிகோவில் இருக்கின்றது. நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, பலர் அந்த நாட்டுக்கு சென்று வந்திருப்பீர்கள். அவர்களது நகராக்க விடயம் உலகத்தின் பல நாடுகளுக்கு மெக்சிகோவின் அந்த முறை ஒரு பாடமாக, வியப்பாக, ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியது என்ற வகையில் அந்த விடைகளுடன் இணைந்திருந்த அதிகளவு உல்லாச பிரயாணிகள் சென்று வருகின்ற நாடுகளில் அதுவும் ஒன்று. விடைகளுடன் இணைந்திருந்த நேயர்களுக்கு நன்றிகள். மீண்டும் அடுத்த வினா ஒன்றுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம்.

நேர்களே, நாம் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற அடுத்த வினா இதுதான். நேர்களே, அல்பர்ட்டா, இது கனடாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாகாணம். முக்கியமான மாகாணம் என்பதல்ல, பொதுவாகவே இது இன்று பல்வேறு விதமான சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாகாணம். இந்த அல்பர்ட்டா இருக்கிறதல்ல, இது என்ன பெயர்? அல்பர்ட்டா என்பது என்ன பெயர்? தமிழுக்கு வாரம் ஒன்று ஆண்பால், என்ன பால் பெயர் என்பதுதான் கேள்வி. ஒன்று ஆண்பால் பெயர், இரண்டாவது பெண் பால் பெயர், மூன்றாவது பொதுப்பால் பெயர். அல்பர்ட்டா என்பது ஒன்று ஆண்பால் பெயர், இரண்டாவது பெண் பால் பெயர், பொதுப்பால் அல்ல அகிருணை பெயர், மூன்றாவது அகிருணை பெயர். அலையுங்கள் பார்க்கலாம். அல்பர்ட்டா என்பது முதலாவது விட ஆண்பால் பெயர், இரண்டாவது பெண் பால் பெயர், மூன்றாவது அகிருணை பெயர். அகிருணை என்பது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அந்த உயிர்கள் அல்ல, உயிரில்லாத பொருட்களை அகிருணை என்று சொல்வார்கள். அல்பர்ட்டா என்பது ஆண்பால் பெயர், பெண்பால் பெயர், அகிருணை பெயர். தமிழ் சார்ந்த விடயமல்ல இந்த கேள்வி, இது அந்த அல்பர்ட்டா என்ற மாகாணம் சார்ந்த விடயம் என்று நினைத்து கொண்டு விடைகளுடன் இணைந்ததுங்கள்.

இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.

0: நேர்களை நிற்பது சொல் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு வினா தொடுத்திருந்தோம் நேர்களை. எப்படி என்றால், அல்பர்ட்டா என்பது என்ன பேர் ஒழுங்கில் தமிழில் இருக்கக்கூடிய ஆண்பால் பெண்பால் அகரணை பெயர் என்று சொல்லக்கூடிய ஒழுங்கிலே பார்த்தால் அல்பர்ட்டா என்ற பெயர் எதற்குள் அடக்கப்படலாம்? முதலாவது ஆண்பாலில் அடக்கப்படலாம், இரண்டாவது பெண்பால், மூன்றாவது அகரணை. கொஞ்சம் லொஜிக்கலான வினாதான், பார்ப்போம் விடைகளுடன் யார் இணைந்திருக்கின்றார்கள் என்று. முதலாவது நேர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: வாருங்கள் பண்ணி.
1: இது வந்து பெண்பால், குயின் விக்டோரியா மகள், அது பெண்பால். மற்றது வாசன், நான் சிலாந்தி தான் பேர். நான் சிலந்தி அந்த விளப்பின்னல் இருக்கோ,
0: தெரியும் தெரியும். நான் அதை சுதாக்கு விளக்கம் கொடுத்தேன்.
1: அது எலும்பில பார்க்க பலமானது, இரும்புல பார்க்க பலமானதான். நெகிழ்வுத்தன்மை இருந்தாலும் அப்போ எவ்வளவு பலமான செட்டிங் எல்லாம் வச்சிருக்கான்றது கத்த நான் அதை கொண்டு செடி விட்டேன். அதுக்குள்ள மற்றபடி அவட பேர் சிராந்தி ராஜபக்சன். தெரியா, நான் இதை குறிப்பிட்டு சுட்டுக்கான நண்பருக்கு நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நடத்துறேன், வணக்கம்.
2: வணக்கம், இது பெண்பால் தான். கூடுதலா அந்த யூரோப்ல அந்த பொம்பளை பேர்கள் எல்லாம் முடியும், மரியா ஜூலியா அல்பர்ட்டா அப்படி அந்த ஆயிலாம் முடியும். ஆண்கள் பேர் எல்லாம் ஓவில முடியும் கூடுதலா. மாரியோ அந்தோனியோ, ஆமா அந்தோனில்ல, அது அப்படி எல்லாம் பொம்பளைட்ட பேர்ல வரும். யூரோப்பியனோட கூடுதலா வேலை செய்ய
0: முடியும். பொம்பளை நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம். யா சொல்லுங்க.
3: பெண்பால்
0: வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்கம்
0: சிவலிங்கம் சொல்லுங்கள்.
4: பெண்பால் சார்.
0: பெண்பால் தானே?
4: ஆமா சார்.
0: நன்றி
4: நன்றி.
0: அது பெண்பால் என்பது மிக தெரியாத விடை. அல்பர்ட்டா என்பது பொதுவாக இப்போது 51வது மாகாணமாக அமெரிக்காவுடன் அல்பர்ட்டாவை இணைக்கின்ற முஸ்தீபுகள் இடம்பெற்று வருகின்றது. அவ்வாறான வேளையில் அல்பர்ட்டா கனடாவின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு மிகச்சிறந்த மாகாணம். எட்மெண்டனை தலைநகரமாக கொண்டு இயங்கக்கூடியது. மிகப்பெரிய நகரம் கல்கரி. பல்லாயிரக்கணக்கான ஆண்டு வரலாறு கொண்டது அல்பர்ட்டா. இன்று நேற்றல்ல, பனி யுகத்தின் முடிவில் 10,000 முதல் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பே அல்பர்ட்டா பகுதியில் மனிதர்கள் குடியேறி வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த பகுதியில் பூர்வீக குடிமக்கள் வாழுகின்றார்கள். அவர்கள் பற்றிய வினாக்களை நாங்கள் வருகின்ற காலங்களில் கொண்டு வர இருக்கின்றோம். இந்த வேட்டையாடி வாழுகின்ற மக்கள், எருமைகளை, பைசன் என்று சொல்லக்கூடிய எருமைகளை வேட்டையாடி வாழுகின்ற மக்கள் கூட்டம் இங்கு வாழ்ந்திருக்கின்றார்கள். 1750களில் ஐரோப்பிய ரோம வர்த்தகர்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கின்றார்கள். பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு வர்த்தகர்களும் விலங்கு ரோமங்களை வாங்குவதற்காக வந்த வரலாறுகள் இருக்கின்றது. அல்பர்ட்டாவின் பழமையான நகரமான போர்ட் வேர்மிலியன் 1788 தலைநகரமான எட்மெண்டன் 1795 வர்த்தக மையங்களாக முதலில் தோற்றுவிக்கப்பட்ட இருந்தன. 1870 ஹட்சன்ஸ் பே நிறுவனத்திடமிருந்து வந்த இந்த பகுதியை கனடா அரசாங்கம் விலக்கி வாங்கியது. ஹட்சன் பே கம்பெனி வைத்திருந்தது இந்த பகுதியை. பின்னர் அதை கனடா அரசாங்கம் விலக்கி வாங்கியது. இந்த பகுதியில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டவும் அமெரிக்க ஆக்கிரமிப்பை தடுக்கவும் 1874 வடமேற்கு மவுண்டட் போலீஸ் படைப்பிரிவு இங்கு கொண்டு வரப்பட்டு கல்கரி மற்றும் மெக்லியோட் போன்ற கோட்டைகள் உருவாக்கப்பட்டன. 1883 கனேடியன் பசிபிக் ரயில்வே அல்பர்ட்டா வழியாக கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயம் செய்ய மக்கள் இங்கு பெருமளவில் வந்து குடியேறினார்களாம். விக்டோரியா மகாராணியின் நான்காவது மகளான இளவரசி லூயிஸ் கரோலின் அல்பர்ட்டா என்பவரின் நினைவாகத்தான் இந்த பகுதிக்கு அல்பர்ட்டா என்ற பெயர் இடப்பட்டது. விக்டோரியா மகாராணியின் நான்காவது மகளான இளவரசி லூயிஸ் கரோலின் அல்பர்ட்டா என்பவரின் நினைவாக இந்த பகுதி அல்பர்ட்டா என்ற பெயர் வழங்கப்பட்டது. 1905 இது மாகாணமாக உருவெடுக்கின்றது. ஆரம்பத்தில் விவசாயம் கால்நடை என்று இருந்தாலும் 1947 லடாக் பகுதியில் கண்டறியப்பட்ட பிரம்மாண்டமான கச்சா எண்ணெய் இருப்புக்களால் இந்த இடம் முற்றிலும் ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக மாறியது. 1988 குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் கல்கரி நகரில் நடைபெற்று அந்த நகரத்தின் நவீன வளர்ச்சிக்கும் உதவியிருக்கின்றது. அல்பர்ட்டா பற்றி நாங்கள் அதிகம் அறிய வேண்டும். வருகின்ற வாரங்களில் நாங்கள் புதன்கிழமைகளில் எங்களது நிகழ்ச்சிகளிலே கனடா மாகாணங்கள், கனடாவின் மாகாணங்கள் தொடர்பான ஒரு தொடருடன் இணைந்திருக்க போகிறோம். அதுக்குரிய ஒரு முத்தாய்ப்பு தான் இந்த வினா. வருகின்ற வாரத்திலிருந்து புதன்கிழமைகளில் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியில் கனடாவும் அதன் மாகாணங்களும் என்ற தலைப்பிலான ஒரு தொடர் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. அதை நாங்கள் இன்று நில் பதில் சொல் நிகழ்ச்சியூடாக தொடங்கி வைத்திருக்கின்றோம். எங்களது இந்த நில் பதில் சொல் நிகழ்ச்சி நேயர்கள் மிக தேடல் மிக்கவர்கள், ஆர்வம் மிக்கவர்கள். அதனால்தான் இந்த நிகழ்ச்சியில் வைத்து அதை பிரகடனம் செய்திருக்கின்றோம்.

நேர்களே, ஐரோப்பிய பொருளாதார சமூகம் ஐரோப்பிய யூனியனில் எத்தனை நாடுகள் தற்போது அங்கம் வகிக்கின்றன? ஐரோப்பிய பொருளாதார சமூகம் என்று அழைக்கப்படுகின்ற ஐரோப்பிய யூனியனில் எத்தனை நாடுகள் அங்கம் வகிக்கின்றன? மூன்று விடைகள் தருகின்றோம். ஒன்று 32, இரண்டாவது 27, மூன்றாவது விடை 7. ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தில் எத்தனை நாடுகள் அங்கம் வகிக்கின்றன? ஒன்று 32, இரண்டாவது 27, மூன்றாவது 7. அலையுங்கள் 4 1 6 6 4 4 6 2 2 2 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக.

0: நேரம் 8:41 நேர்கள் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நாங்கள் ஒரு வினாவை தொடுத்திருந்தோம் நேர்களே. ஐரோப்பிய யூனியனில் இத்தனை நாடுகள் தற்போது அங்கம் வகிக்கின்றன. 32-27-7 விடைகளுள்ள நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். விளம்பர இடைவேளையின் பின் நேர்களை இணைத்துக் கொள்.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
4: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383
3: சுகந்தன், 416-540-6269
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
0: நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேர நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வந்த அடுத்த வினா இதுதான். ஐரோப்பிய யூனியனில் எத்தனை நாடுகள் அங்கம் வகிக்கின்றன என்ற ஒரு இலகுவான வினாவை தான் கேட்டிருந்தோம். மீண்டும் விடைகள் 32-27-7 இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள். விளங்கில் உங்களோட தொலைபேசி கொஞ்சம் 2 முழுக்கா திருத்திக் கொள்ளுங்கள். எல்லாத்தையும் தெளிவாக இருக்கும் கூட தான் பிரச்சனையாக இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம். தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
6: இது இப்ப 27 நாடுகளோட இருக்குது, நாங்களும் மறக்கடா போக போறோம் போல.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம்.
0: வாருங்கள் பஞ்சாயத்து.
7: 27 சின்ன தகவலை சொல்லி போட்டு விட போடுறேன். அதுல அந்த 27 6 நாடு தங்கட ஓன் கரன்சியை பாதிக்கிற மாதிரி 21 நாடு தான் யூரோவை பயன்படுத்துது. மற்றது அக்டோபர் 19 எல்லாம் தெரியும். நாங்க சேர்ந்திருக்கிறதோ விலை போடுறதோ உண்டு. நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: ஜெயா
0: சொல்லுங்கள்.
8: 27.
0: நன்றி ஜெயா.
8: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் வாசு. நான்
0: மோரின் சொல்லுங்கள்.
9: சரியா கஷ்டப்பட்டு இவ்வளவு எல்லா கேள்விக்கும் பதில் ரெடி பண்ணி நார்மல் போனுக்கு அடிச்சா லைன் கிடைக்கல.
0: வாட்ஸ்அப் எல்லாம் அடிக்க
9: சொல்லுங்க. வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணி போட்டுதான் படுத்தினேன்.
0: சரி.
9: 27 நாடு.
0: நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் வாசு. பவன்.
0: 27. நன்றி பவன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். மிகச்சரியான விட 27 நாடுகள் ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தில் அங்கம் வகிக்கின்றார்கள். இந்த 27 நாடுகள் நேர்களுக்கு தெரிந்த நாடுகள் தான் எல்லாமே. ஆஸ்திரியா, பெல்ஜியம், பல்கேரியா, குரேஷியா, சைப்ரஸ், செக் ரிப்பப்ளிக், டென்மார்க், எஸ்தோனியா, ஃபின்லேண்ட், பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், ஹங்கேரி, அயர்லாந்து, இத்தாலி, லட்வியா, லித்துவேனியா, லக்சம்பர்க், மால்டா, நெதர்லாண்ட்ஸ், போலண்ட், போர்த்துக்கல், ரோமேனியா, ஸ்லோவாக்கியா, ஸ்லோவேனியா, ஸ்பெயின், ஸ்வீடன் ஆகிய நாடுகள் இதில் அங்கம் வகிக்கின்றார்கள். இதில் ஃபின்லாந்து, ஸ்வீடன், போன்ற நாடுகள், அத்தனை நாடுகளும் அங்கே வைக்கிறோம். உக்ரைன் என்ற நாடு தன்னை யூரோப்பியன் யூனியன் ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தில் இணைத்து கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்து, அதுதான் இந்த யுத்தத்துக்கு அடிப்படை காரணமாக அமைந்தது. உக்ரைனை ஐரோப்பிய யூனியனில் இணையவிடக்கூடாது என்பதை தடுப்பதற்காகத்தான் ரஷ்யா உக்ரைன் மீது யுத்தத்தை தொடுத்தது. பஞ்சாட்சரம் சொன்னது போல 21 நாடுகள் தான் ஜூரோ நாணயத்தை பயன்படுத்துகின்றார்கள். 27 ஐரோப்பிய பொருளாதார சமூக நாடுகள் இருந்தாலும் 21 நாடுகள் ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜூரோ நாணயத்தை பயன்படுத்துகின்ற நாடுகளாக இருக்கின்றார்கள். அதில் 6 நாடுகள் இவற்றை பயன்படுத்துவதில்லை. 6 நாடுகள் யூரோவிலிருந்து விலகி தமது சொந்த நாணயங்களை பயன்படுத்துகின்றார்கள். என்றாலும் 21 நாடுகள் ஜூரோ நாணயத்துக்குள் அடங்குகின்றார்கள். இதில் இப்போது அசோசியேட்டட் மெம்பர் என்ற ஒரு பதவியை கனடாவுக்கு வழங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. யூரோ நாணயத்தை பயன்படுத்தாத 6 நாடுகளில் மிக முக்கியமாக செக் ரிப்பப்ளிக், ஹங்கேரி, போலண்ட், ரூமேனியா, ஸ்வீடன், இப்படி பல நாடுகள் இருக்கின்றன. அது பற்றிய விவரத்தை நான் பிறகு தருவேன். இப்போது அசோசியேட்டட் மெம்பராக கனடாவை இணைத்துக் கொள்ளுகின்ற முயற்சி இடம்பெறுகின்றது. அவ்வாறான அந்த முயற்சி இப்பொழுது எந்தளவு செல்லும் என்பது போன்ற விடயங்கள் இப்போது சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் இடம்பெறுகின்றன. அமெரிக்காவும் இது தொடர்பாக தனது கருத்துக்களை இப்போது முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். வருகின்ற வாரங்கள் நிச்சயமாக ஐரோப்பிய பொருளாதார சமூகம் மற்றும் கனடா தொடர்பான ஒரு வாத பிரதிவாதங்களாகத்தான் அந்த நாட்கள் நகரப் போகின்றன என்பது மட்டும் உண்மையானது. ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தில் கனடா இணைவது நன்மையா தீமையா என்ற விவாதங்கள், மற்ற நாடுகள் என்ன சொல்லுகின்றன என்பதற்கப்பால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் கனடா இணைவது சரியா பிழையா என்பது கனடாவுக்குள்ளேயே இப்போது பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் தனது 27 உறுப்பினர் நாடுகளுக்குள் கனடாவை முதல் இணை உறுப்பு நாடாக அழைக்க தீர்மானித்திருக்கின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர்லேன் பிரான்சில் வைத்து இந்த தனது உரையில் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். கனடிய பிரதமர் மார்க்கானி இந்த உரையில் கலந்து கொண்டார். அவர் கனடா முழுமையான உறுப்பினராக விரும்பவில்லை என்றாலும் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார கூட்டாண்மை குறித்து தனித்துவமான ஒப்பந்தத்தை விரும்புவதாக தெரிவித்திருக்கின்றார். தற்போது கனடா அமெரிக்கா இடையே கடுமையான வர்த்தக போர் நடைபெற்று வரும் வேளையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த சுங்க வரிகளை கனடா டாலருக்கு டாலர் என்ற முறையில் எதிர்த்து வருகிறது. இதனால் கனடா தனது பொருளாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஐரோப்பாவுடன் நெருக்கமான உறவை பேண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் கனடா ஏற்கனவே ஒரு ஒப்பந்தத்தில், சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் இணைந்துள்ளார்கள். அந்த 2017 அமலுக்கு வந்த இந்த ஒப்பந்தம் 99% சுங்க வரிகளை நீக்கியது. இப்போது ஐரோப்பிய பொருளாதார சமூகம் மற்றும் கனடா உறவு பொது வளமும் பொருளாதார பாதுகாப்பும் என்ற புதிய நிலைக்கு முன்னேறியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. கனடா மற்றும் ஐரோப்பா உலகை பார்க்கும் பார்வை ஒன்று என்ற வகையில் காலநிலை, ஆர்டிக் பாதுகாப்பு, புவியியல், அரசியல் போன்ற பல துறைகளில் இணைந்து செயற்படுவதற்காகவும், ஐரோப்பிய பொருளாதார நாடுகளை 40 நாடுகளாக விரிவாக்கும் திட்டம் இருப்பதனாலும், பின்லாந்து ஜனாதிபதி அலெக்சாண்டர் ஐரோப்பிய யூனியனை 40 நாடுகளுக்கு விரிவாக்கும் யோசனையை முன்வைத்திருப்பதனாலும், கனடா, பிரித்தானியா, துருக்கி, நோர்வே, ஐஸ்லாந்து ஆகியவையும் சாத்தியமான உறுப்பினர்களாக கருதப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது. வருகின்ற காலங்கள் ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தின் உறுப்பினர் எண்ணிக்கை 40 உயர்த்தப்பட முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்ற வேளையில் கனடாவின் பேரும் இதனுடன் இணைத்து பேசப்படுவது அதற்கான சாத்தியப்பாடுகளை அதிகரித்திருப்பது போல்தான் தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். கனடாவுக்கும் ஒரு பின்பலம் வேண்டும், பொருளாதார பின்பலம் வேண்டும் என்ற வகையில், ஒரு சந்தை வேண்டும் என்ற வகையில் ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தில் வருங்காலங்களில் கனடா இணைய நினைத்தாலோ அல்லது இணைந்து கொண்டாலோ அதுவும் ஆச்சரியத்துக்குரியதல்ல.

நேரம் இப்பொழுது 8:51. இதுவரை நேரமும் நில் பல்சொல் நிகழ்ச்சியில் வினா விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். குறிப்பாக பஞ்சாட்சரம், வெண்பா மற்றும் சுதா, தேவகுமார், நோர்வேஜியா, சிவலிங்கம், அதேபோல் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த வன்குவர் பவான், மூர்த்தி, மோரின் ஆகிய நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, காற்றலை மூலம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் மற்றொரு பொழுதில் நேர்களை சந்திக்கும் வரை நாங்கள் விடைபெற இருக்கின்றோம். நில் பல்சொல் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்தோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வானிலை நிலைமை பற்றி நாங்கள் அறிய இருக்கின்றோம் நேர்களை. அந்த வானிலை நிலைமைகள் பற்றிய அறிவித்தலுடன் நானும் விடைபெற இருக்கின்றேன். தற்போது டொரண்டோ பெரும்பாகத்தின் வெப்பநிலை 20°C நிலவுகின்றது. இரவு பொழுதில் அது 15°C வரை வீழ்ச்சி அடைய இருக்கின்றது. காற்று மணிக்கு 18 km வேகத்தில் வடக்கு நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. நாளை 17ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 25°C, இரவு பொழுது வெப்பநிலை 11°C என்ற அந்த வானிலை தகவலுடன் வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மற்றொரு காற்றலை பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: GT Brokers.ca
1: அன்னக்கிளிகள் அன்பு கதை எழுதுமாவணித் திருவிழா மஞ்சக்குளிகுளி.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா Jewelers.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோளுக்கிணங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர், தரம் நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 9054176069 online shopping sale. 30 நிமிடத்திற்குள் free home delivery. maplegroceries.ca 905-417-6069. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

நிலையம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின் குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: WHD WHD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள் உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48 வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின் பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின் மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால்
2: 6471 1161 8111 சகாஜா என்ன கார் லோனும் கிடைக்கிறதில்ல கார் இல்லாம வேலையும் கிடைக்கிறதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்ற ஒரே பிஸி போல. ஆண்டி ஆட்டோ போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு நம் வேலையும் கிடைச்சிட்டு. GTA 21 இந்த வருட சேவை ஆண்டி திருச்செல்வம் 416 419 2300 புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416 419 2300.

இவள் ஆவாரம் பூதானோ நடக்கேதானோ சலங்கைகள் தரும் இசை

பளிங்கு சிலையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் குரலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூ

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் ரோப்பு கோயிலும் செய்தானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை சேர்ந்தானோ சலங்கைகள் தரும் இசை தேன்தானோ மாஞ்சோலை கிளிதானோ

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் லிங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333.
3: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1800 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: அனைவருக்கும்
0: ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5745.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். For all your insurance need, அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
2: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

ஜோஷிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்பா. ஹலோ குட் மார்னிங் ஜோஷிப்பா.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6000.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: நிகழ்ச்சிகளின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: Everything okay, no problem indigenam.
2: Bar kalamu closing da adikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
1: Last minute le closing jeda Pradesh chellathukku thanks
2: chellam illa da Selvam
1: sari sari.
4: ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோள் கிடங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் வெத்திகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர், தரம் நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போ. 416-759-2600. 416-759-2600.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது
2: சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit
3: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52 தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 4164-4665.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: $1,200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem. And Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira
6: nadi. The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155.
8: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
4: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
4: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
3: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
2: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
5: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
2: இட்டோபிகோ
5: 416-746-2742.
6: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால்
5: இப்பொழுது
4: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். Dixian Dundas, 1450 Dundas Street East, Mississauga. Akshaya's Fashion, 905-306-7052.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA, ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000. 416-489-2000 GTA credit.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா மிசிசாகா பிராம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்ப்டனில் பிராம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிராம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சியமா தமிழேஷ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ராஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சியமா தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று செப்டம்பர் மாதம் 17 தேதி வியாழக்கிழமை நேரம் காலை 9:01.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: பேருந்துகளுக்கு சட்டவிரோதமான முறையில் வீதி அனுமதி பத்திரங்களை வழங்கிய சம்பவம் தொடர்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ரேணுக பெரேரா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரன்கொட மற்றும் ஜோசித ராஜபக்சே ஆகியோருக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மட்டக்குழி ராஸ்ல முனகந்த பகுதியில் இடம்பெற்ற கோர வாகன விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளதாக கொழும்பு தேசிய மருத்துவமனை தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. எமிரேட்ஸ் விமான சேவையில் போயிங் 779 விமானங்களை இலங்கையில் சேவையில் ஈடுபடுத்துவது தொடர்பாக ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒட்டுமொத்தமாக 57% பணிகள் நிறைவடைந்துள்ளன. அங்கு புறநோயாளிகள் பிரிவு 2027 ஜனவரி 1 நடைமுறைக்கு வரும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வரும் 19 திராவிட முன்னேற்றக் கழக முப்பெரும் விழா அக்கட்சியின் தலைவர் MK ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவி வருகின்றது. இதுவரை 16,000 மேற்பட்டோர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தினமும் 100 வரை பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பிரிக்ஸ் உச்சி மகாநாட்டில் பங்கேற்ற உலகத் தலைவர்கள் சிலரின் உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் பொய்யானவை என இந்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. கனடாவில் முக்கிய விமான நிலையங்களில் தனியார் முதலீட்டை அனுமதிக்கும் திட்டத்தின் கீழ் பயணிகளிடம் நியாயமற்ற வகையில் கட்டணங்கள் அதிகரிக்கப்படுவதை மத்திய அரசு தடுக்க நடவடிக்கை எடுக்கும் என போக்குவரத்து அமைச்சர் ஸ்டீபன் மெக்கினன் தெரிவித்துள்ளார். கெனடிய பிரதமர் மாக்கானி அறிவித்துள்ள புதிய புரொடக்டிவிட்டி மெகா டிடக்ஷன் வரிச்சலுகை திட்டத்துக்கு ஒன்றாரிய முதல்வர் டாக்ஃபோர்ட் ஆதரவு தெரிவித்துள்ளார். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராகும் முயற்சியை ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்றுக்கொண்டால் ஐரோப்பிய நாடுகள் மீது கடுமையான இறக்குமதி வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். அமெரிக்க மத்திய அரசின் சிவில் கொள்முதல் திட்டங்களில் கனடாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை நீக்குவதற்கான உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ஈரானுடனான போர் முடிவை நோக்கி நகர்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தைவான் அதிகாரிகளுடன் அண்மையில் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பலஸ்தீனர்களின் கட்டிடங்களை இடிக்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த இஸ்ரேல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக ஆய்வாளர்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளுக்கு புதிய வரிகள் விதிக்க அமெரிக்காவுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை இந்தியா அமெரிக்கா இருதரப்பு உறவுகளை பாதிக்கக்கூடும் என இந்தியா எச்சரித்துள்ளது. வட்டி விகிதத்தை உயர்த்திய அமெரிக்க பெடரல் ரிசர்வின் முடிவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளதுடன் வட்டி வீதம் மேலும் குறைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் 13 சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் புதிய திட்டத்தை ஐரோப்பிய ஆணையம் முன்மொழிந்துள்ளது.
1: மனத்தியாளச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: மணத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 18 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையும் 18 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 15 °C, நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 15 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 21 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 18 °C, வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 14 °C காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஓட்டோ.ca.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சியமா தமிழ் எஸ்டியில் 10 மணி வரை நீங்கள் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 10:30 இருந்து இடம்பெறும். தொடர்ந்து இன்றும் கலக்கல் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு ஒரு தலைப்பும் தரப்படுகின்றது. அந்த தலைப்பு பற்றியும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். தலைப்பு என்னவென்றால் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அதாவது பேச்சு சுதந்திரம். ஒரு தனி மனிதனுடைய பேச்சு சுதந்திரம் எவ்வளவு முக்கியமான ஒரு விடயம். அந்த பேச்சு சுதந்திரம் உங்களுக்கு எங்கேயெல்லாம் தேவைப்படுகின்றது, அந்த பேச்சு சுதந்திரத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னவாக இருக்கிறது, அது உங்களுக்கு தனி ஒரு ஆளுக்கான மாற்றமாக இல்லாமல் பல பேருக்கு அதனுடைய மாற்றம் எப்படியான ஒரு மாற்றமாக கருதப்படுகின்றது, அது எங்கெல்லாம் மறக்கப்படுகின்றது, அது மறக்கப்படும் பட்சத்தில் அது உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள், அதனுடைய பாதிப்புகள் என்னவாக இருக்கிறது, இந்த பேச்சு சுதந்திரம் பற்றி உங்களுடைய புரிதல், உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது, வாருங்க நாங்கள் இதை பற்றி ஒரு அலசல் போடலாம். அழைக்க வேண்டிய ஒரு தொலைபேசி எண் 4164 6642 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலைப்பொழுதில் சியமா தமிழ் HD-யின் தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலைப்பொழுதில் உங்கள் இதை எப்படி நீங்க நலமா இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கும். ரெடியா இருக்கும்
1: பாடலுக்கு? ரெடி
2: ரெடி.
1: என்ன பாடல் தெரியும்
2: இன்னைக்கு? ஆயிரம் தாமரை மூட்டைகளை வந்த ஆனந்த கும்மிகள் வியாழன் கிளம்புற கொட்டுவோம் எல்லாரும் அழைகள் ஓய்வதில் படத்துல இருந்து எல்லாரும்.
1: ஆமா, ஜானகி பாடி ஒரு பாடல்
2: ஜாலியா தொடங்கும்.
1: கண்டிப்பாக ஒரு அழகிய பாடலுடன் தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி
2: நன்றி
1: நன்றி. அழகில் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பில் SPB மற்றும் ஜானகியின் குரலில்

தமிழக நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 New Home Center.com. J. Pramanathan, Brooker, Remax Experts.

0: தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம் வணக்கம், காணவில்லை. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ராஜி, இருக்கிறோம். நிலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாடல் தெரிவு?
1: எனக்கு சிறைச்சாலை படத்துல செம்பூவே பூவே ஒண்ணு சந்தான்.
0: ஆமா, எஸ்பிபி சித்ரா பாடிய ஒரு பாடல்.
1: ஆமா,
0: நல்லது. கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் தாரணி, கேட்கிறேன், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் தாரணி, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ஓ, நாங்கள் நல்ல சுகமா இருக்கோம்.
2: எங்க வேலையிலயா வீட்டிலயா?
3: வேலை, நாங்க வேலை வேண்டா தான் வேடியோக்கு வருவோம், வீட்டை நின்றா வர மாட்டோம்.
2: வீட்டை நின்றா வேலை கூட வரக்குமே,
3: எப்படி வரணும்? வேலை கூட வேலை இல்லைன்னா தான் உங்களுக்கு
2: நல்லது கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, நன்றி, வணக்கம்,
2: நன்றி. இந்த பாடல் மண்வாசனை திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் ஜானகியின் குரலில்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, நான் மீரா பேசுறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க மீரா?
2: நான் நலமாக இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
2: விநாயக சதுர்த்தி செஞ்ச கொழுக்கட்டை எல்லாம் முடிஞ்சிடுச்சா? இன்னும் வச்சிருக்கீங்களா? சுண்டல் இருக்கா?
1: எல்லாம் முடிஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம். நீங்க செய்தீர்களா?
2: இல்ல, செய்யல.
1: செய்யலையா? நாங்க வந்துடுவோம் என்றதுக்காண்டி அப்படி சொல்றீங்களா? இல்லாட்டி
2: இல்ல இல்ல, செய்யல
1: செய்யலையா?
2: நல்லது,
1: கேட்டு மகளுங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
2: நன்றி நன்றி வணக்கம்.
1: நன்றி. சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து ஹரணியின் குரலில். மன்னிக்கவனம், சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து SPB மற்றும்

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்கார்ப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
3: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். எப்படி நலமா இருக்குங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நலமா உற்சாகமா மகிழ்ச்சியா உங்களை நிகழ்ச்சியை கேட்டு சந்தோஷமா பாக்கல நிக்கிறேன்.
3: என்ன பாடல் தெரியும்?
4: சண்டைக்காரி நீங்க, சண்டைக்கோழி அந்த பாட்டு
3: பாத்தீங்க. நீங்க சொல்லி போட்டு நீங்களே சிரிக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன சண்டைக்காரின்னு சொல்றீங்க? அப்படியா?
4: அப்படி இல்ல, சும்மா அந்த பாட்டு கேக்குறேன். உங்க மேல எனக்கு என்ன கோபமா?
3: நல்லது, கேட்டு மக்களுங்க. நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம் வணக்கம்.
3: நன்றி. இந்த பாடல் வந்து விவேக் மர்வினுடைய இசையமைப்பில், அனிருத் மற்றும் ஜோனிதா காந்தியின் குரலில்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: HD
1: சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து நீங்களும் 10 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகளெல்லாம் அழைக்க முடியும். தொலைபேசி எண் 4166446222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் கலியவர்தன் கிடைக்கிறேன். தாங்க ஜி,
1: எப்படி இருக்கிறீங்க?
2: சுகமா, வேலை முடிஞ்சு வீட்டை போய் கொண்டிருக்கிறேன். நான் கேட்கும் பாடல் படம் புதிய தோரணங்கள், பாட்டு செந்தூர் அம்மன் வரும்.
1: நன்றி.
2: மது
1: பாலகிருஷ்ணனுடைய குரலே.

0: ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோள் கிடங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளவாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர் தரம் நம்பிக்கை நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் பாவங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சுகமா இருக்கோம்.
1: எப்படி இருக்கிறது வென்குவர் காலநிலை?
2: வென்குவர் கொஞ்சம் குளிர்ந்தது. ஸ்டோர் ஃபுல்லா ஸ்டோர்ல நிக்குது.
1: ஆமா, இங்கும்
2: குளிர்தான். கொஞ்சம் ஏழியா வந்துட்டு குளிர்.
1: ஆமாம், இந்த வருஷம் கொஞ்சம் ஏழியாக குளிர் வந்து விட்டது. அந்த லேட்டாக குளிர் எங்களுக்கு சமர் இந்த மாதிரி குறைவு மாதிரி.
2: ஆமா, அப்படிதான். இங்கே அப்படிதான்.
1: என்ன பாடல் தெரியும்
2: எனக்கு? வந்து மௌனராகம் படத்துல இருந்து வந்து சென்ட்ரலுக்கு அந்த படம் கேப்போம்.
1: எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல் கேட்டு மக்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: நன்றி ராஜி.
1: நன்றி.

மிஸ்ஸஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். அழைப்பில் இருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் பிரதினா, சத்யா பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
1: நானும் நலமாக இருக்கிறேன்.
0: நல்லது. சமையல் தொடங்கிட்டீங்களா?
1: தொடங்குறதுதான். ரெடி
0: ரெடி. அப்ப நாங்க வந்து சாப்பிடலாம். அப்படியா?
1: யார் வந்தாலும் சாப்பிடலாம்.
0: ஆகா, நல்லது. நன்றி அன்புக்கு. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியுது?
1: எனக்கு இன்னைக்கு திண்டல் எனக்கு அந்த படத்துல இருந்து புதிய கோவில் பூத்தது அந்த பாடல்.
0: ஆமா, எஸ்பிபி ஜானகி பாடிய பாடல். உங்களுடைய பாடல் வேற நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா நல்லமா வேலையில இருக்கிறோம்.
0: வேலையில அதான் அந்த அமைதி கொஞ்சம் வருது.
2: என்ன
0: பாடல் தெரியும்?
2: எனக்கு மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே பாட்டை போட்டுடுங்க, நான் மெதுவாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: கண்டிப்பா, நல்லது. நன்றி
2: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் மதிகளை. எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நலமா
0: இருக்கிறேன். என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு பாட்டு வந்து நினைத்தேன் வந்தாய் பாட்டு. ரெண்டு பொட்டு வைத்து பூ முடிக்குங்களா?
0: நினைத்தேன் வந்தாயில் பொட்டு வைத்து. ஆமாம், எஸ்பிபி சொன்னதான் பாடிய ஒரு பாடல்.
3: ஆமா.
0: அந்த பாடல் உங்களுக்காக வரும். நன்றி, நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ரஜி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் யாரு?
0: நீங்கள் வந்து ஜெயந்தி கதைக்கிறீங்க.
4: கண்டிப்பா கரெக்ட். எப்படி இருக்கீங்க? எல்லாரும்
0: இந்தியால எப்படி கதைக்கிறீங்க?
4: இல்ல இல்ல, நான் இப்ப அமெரிக்கால இருக்கேன். நானே
0: வந்துட்டீங்களா?
4: வந்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்களை காண்டாக்ட் பண்ணதான் முடியல. எப்படி இருக்கீங்க நீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லாவே
0: இருக்கேன். அழைத்தமைக்கு மிக்க நன்றி.
4: நன்றி நன்றி. ரகசிய போலீஸ் படத்துல வந்து கண்ணில் தெரிகின்ற வானம்.
0: ரகசிய போலீஸ்ல இருந்து
4: கண்ணில் தெரிகின்ற வானம்.
0: கண்ணில் தெரிகின்ற வானம். ஆமா,
4: கையில் வாராதோ.
0: உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
4: கண்டிப்பாக. நன்றி நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: இனியா காலம் வணக்கம். நான் பிரசோதம் இருக்கிறேன். எப்படி இருக்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நல்ல மகிழ்ச்சி இருக்கிறேன். நன்றி. எனக்கு ஆணை திரைப்படத்துல இருந்து அழகிய தரிசனம் என்ற பாடல்.
0: அழகிய தரிசனம். உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
5: நன்றி நன்றி நன்றி.
0: ஆமாம், தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒழுக்கே இருக்கும் பாடல் நேயர் சத்யா அவர்கள் விரும்பி கேட்ட தென்றலே என்னை தொடு திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் ஜானகியின் குரலில்.

0: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கே காலை வணக்கம். கண்ணன் கேட்கணும். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லாக்கம் நல்லாக்கம் நல்லாக்கம். இன்றைக்கு வந்து அருணாச்சலம் படத்துல வந்தேன்டா பாக்க அந்த பாட்டு கேட்போம். பிறந்த நாள் கொண்டாடுற திருமணா கொண்டாடுற எல்லாரும் நூடி வாழ்ந்து வாழ்த்துக்கு வந்து கேட்போம் எல்லாட்டா.
0: கண்டிப்பாக நன்றி. உங்களுடைய பாடல் வேற நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜி. எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகம் இருக்கிறோம். கடைசி பஸ்ல வந்தாச்சு.
0: பரவாயில்ல, சொல்லுங்கள்.
2: எனக்கு விஸ்வநாதன் சன் படத்துல பட்டாம்பூச்சி அந்த பாட்டுக்கு.
0: விஸ்வநாதன் அண்ட் சன்னில இருந்து பட்டாம்பூச்சியா? உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி. நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: ஆமாம், நன்றி
0: நன்றி. ஆமாம், தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: CMRின் மனத்தியாள செய்திகள்.
3: மனத்தியாள செய்திகள் CMR Tamil HD Avali News. பேருந்துகளுக்கு சட்டவிரோதமான முறையில் வீதி அனுமதி பத்திரங்களை வழங்கிய சம்பவம் தொடர்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ரேணுக பெரேரா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரன்கொட மற்றும் ஜோசித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மட்டக்குழி ராஸ்ல முனகந்த பகுதியில் இடம்பெற்ற கோர வாகன விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளதாக கொழும்பு தேசிய மருத்துவமனை தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. எமிரேஸ் விமான சேவையில் போயிங் 779 விமானங்களை இலங்கையில் சேவையில் ஈடுபடுத்துவது தொடர்பாக ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒட்டுமொத்தமாக 57% பணிகள் நிறைவடைந்துள்ளன. அங்கு புறநோயாளிகள் பிரிவு 2027 ஜனவரி 1 நடைமுறைக்கு வரும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வரும் 19 திராவிட முன்னேற்றக் கழக முப்பெரும் விழா அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவி வருகின்றது. இதுவரை 16,000 மேற்பட்டோர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தினமும் 100 பேர் வரை பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற உலகத் தலைவர்கள் சிலரின் உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் பொய்யானவை என இந்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. கனடாவில் முக்கிய விமான நிலையங்களில் தனியார் முதலீட்டை அனுமதிக்கும் திட்டத்தின் கீழ் பயணிகளிடம் நியாயமற்ற வகையில் கட்டணங்கள் அதிகரிக்கப்படுவதை மத்திய அரசு தடுக்க நடவடிக்கை எடுக்கும் என போக்குவரத்து அமைச்சர் ஸ்டீபன் மேக்கினன் தெரிவித்துள்ளார். கெனடிய பிரதமர் மாக்கானி அறிவித்துள்ள புதிய புரொடக்டிவிட்டி மெகா டிடக்ஷன் வரிச்சலுகை திட்டத்துக்கு ஒன்றிய முதல்வர் டாக்ஃபோர்ட் ஆதரவு தெரிவித்துள்ளார். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராகும் முயற்சியை ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்றுக்கொண்டால் ஐரோப்பிய நாடுகள் மீது கடுமையான இறக்குமதி வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். அமெரிக்க மத்திய அரசின் சிவில் கொள்முதல் திட்டங்களில் கனடாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை நீக்குவதற்கான உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ஈரானுடனான போர் முடிவை நோக்கி நகர்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தைவான் அதிகாரிகளுடன் அண்மையில் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பலஸ்தீனர்களின் கட்டிடங்களை இடிக்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த இஸ்ரேல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக ஆய்வாளர்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளுக்கு புதிய வரிகள் விதிக்க அமெரிக்காவுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை இந்தியா அமெரிக்கா இருதரப்பு உறவுகளை பாதிக்கக்கூடும் என இந்தியா எச்சரித்துள்ளது. வட்டி விகிதத்தை உயர்த்திய அமெரிக்க பெடரல் ரிசர்வின் முடிவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளதுடன் வட்டி வீதம் மேலும் குறைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் 13 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் புதிய திட்டத்தை ஐரோப்பிய ஆணையம் முன்மொழிந்துள்ளது. மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
0: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 19 செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 20 காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 15, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 21 செல்சியஸிலும், நாளை மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 18, வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 14 காணப்படுகின்றது. இன்றும் நாளையும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
4: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தொடர்ந்து சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஐந்து திரைப்படங்கள் தரப்படும். அந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் இரண்டு திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 10:30 இடம்பெறும். தொடர்ந்து இன்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு தலைப்பும் தரப்படுகின்றது. அந்த தலைப்பு பற்றியும் நீங்கள் இணைந்து பேசலாம். அந்த தலைப்பு என்னவென்றால் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அதாவது பேச்சு, ஒரு தனி மனிதனுடைய பேச்சு சுதந்திரம். அது உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுகின்றது, அது உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்னவாக இருக்கிறது, அந்த மாற்றத்தால் நீங்கள் அடையக்கூடிய பலன்கள் என்னவாக இருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய பேச்சு சுதந்திரம் எங்கெல்லாம் உங்களுக்கு மறக்கப்படுகின்றது, அது மறக்கப்படுற பட்சத்தில் வந்து அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்னவாக இருக்கிறது, இது இந்த தனி மனிதனுடைய பேச்சு சுதந்திரம் பற்றிய உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது, அல்லது உங்களுடைய புரிதல் என்னவாக இருக்கிறது, இதை பற்றி நாங்கள் ஒரு அலசல் போடலாம். பாருங்கள், அழைக்க முடிய தொலைபேசியை 4164462222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு ஐந்து திரைப்படங்களும் தரப்படும். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் சாரா அவர்கள் விரும்பி கேட்ட வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து. ஏ.ஆர். ரகுமானுடைய இசையமைப்பில், தாமரையினுடைய வரிகளில், மதுஸ்ரீயின் குரலில்.

0: சிஎம்ஆர் தமிழேஸ்டின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் ஐந்து திரைப்படங்கள். முதலாவது மன்னன், இரண்டாவது மஜ்னு, மூன்றாவது அந்தமான் காதலி, நான்காவது இது கதிர்வேலன் காதல், மற்றும் ஐந்தாவது சொக்க தங்கம். இந்த ஐந்து திரைப்படங்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4166442222. ஐந்து திரைப்படங்களையும் நான் மீண்டும் ஒருமுறை சொல்லிவிடுகின்றேன். முதலாவது மன்னன், இரண்டாவது மஜ்னு, மூன்றாவது அந்தமான் காதலி, நான்காவது இது கதிர்வேலன் காதல், மற்றும் ஐந்தாவது சொக்க தங்கம். அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4166442222.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 4164-475-4661

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சீமா தமிழ் HD-யின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க செல்வகுமார்?
2: நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறேன். நல்ல பாடம் எல்லாம் நடத்திருக்கிறீங்க.
1: நன்றி. சொல்லுங்கள்.
2: மன்னன் மற்ற சொக்கத்தங்கம்.
1: சொக்கத்தங்கம், நல்லது. நன்றி
2: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் நன்மதி.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
3: மஜ்னுவன் சொக்கத்தங்கம்.
1: மஜ்னுவும் சொக்கத்தங்கமும், நல்லது. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம், நான் பிரசோதமா கேட்கிறேன்.
1: வணக்கம்.
4: முதலாவது மணிக்கும் அஞ்சு சொக்கத்தங்கம், அஞ்சு மற்ற ஒன்று நான்கு இரண்டு மூன்று
1: இரண்டு மூன்று. நன்றி
4: நன்றி நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் தஜி கோதராஜ்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
5: அழைப்பில்
1: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம் கண்ணன்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
6: எல்லாம் நல்ல படங்கள். எனக்கு மன்னனும் அந்தமான் காதலி.
1: மன்னனும் அந்தமான் காதலியும், நன்றி அந்தமான் காதலி, நான்காவது இது கதிர்வேலன் காதல், மற்றும் ஐந்தாவது சொக்கத்தங்கம். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் 10:30 உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164426222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் மதி அவர்கள் விரும்பி கேட்ட நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் ஸ்வர்ணலதாவின் குரலில்.

0: இணைந்திருக்கும் நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். நான்
0: வணக்கம் சொல்லுங்க.
1: நான் மஜ்னுவும் சொக்கத்தங்கம்.
0: மஜ்னு மற்றும் சொக்கத்தங்கம். நல்லது. நன்றி.
1: வணக்கம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். எனக்கு வந்து மன்னனும் அந்தமான் காதலி.
0: மன்னனும் அந்தமான் காதலி. நல்லது. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் தாரணி. நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
3: சொக்கத்தங்கம் வந்தாலும் எனக்கு கதிர்வேலன் காதலும் சொக்கத்தங்கம்.
0: முதலாவது கதிர்வேலன் காதலி
3: சொக்கத்தங்கம் முதல் மற்றது இது கதிர்வேலன் காதல். அதுலயும் நல்ல பாட்டு எல்லாம் இருக்கு.
0: அந்தமான்
4: காதலி மற்றும்
0: மன்னன். நல்லது. நன்றி.
4: நன்றி.
0: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664 4642 2. உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள், முதலாவது மன்னன், இரண்டாவது மஜ்னு, மூன்றாவது அந்தமான் காதலி, நான்காவது இது கதிர்வேலன் காதல் மற்றும் 5வது சொக்கத்தங்கம். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். இன்னும் சில நிமிடங்களே உங்களுக்காக இருக்கிறது. நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664 4642 2. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம். நான் ஸ்ரீராம் பேசுகின்றேன். எப்படி இருக்கிறீங்கள் ராஜி?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: ஆமா, நான் நல்ல மேரேஜ்ன்றேன். எனக்கு என்ன சொன்னா கூட நிகழ்ச்சியில சொன்ன ஒரு ஆர்வம்
0: சொல்லுங்க.
5: ஒரு பட பாடல் என்றால் சில பேருக்கு அதுல ஆர்வம் இருக்காது. ஒரு பட பாட்டு அப்படியே கேட்கிறதா அந்த மேரேஜ். ஆனால் ஒரு சில பேருக்கு அது இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்படி ஒரு பட பாடலா கேட்கும் பொழுது ஆனால் 10 பாடல்களை தனித்து தனித்து கொண்டு வரைக்கும் இன்னும் சிறப்பா இருக்கும். சரி, ஓகே.
0: அது ஒரே பெட்டில நெடுகளும் போனாலும் அது கேட்பதற்கும் அது சொல்வதற்கும் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி, ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி கொண்டு போனாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நினைத்தேன்.
5: நன்றி. நன்றி. எனக்கு அந்த சொக்கத்தங்கம் மல்லி உண்மையிலே எல்லா

0: பரவலன் அந்தமான் தீவிலே நல்ல பாடல் இருக்கு, ஆனா எல்லா பாடலும் முழு பாடல் இருக்காது. ஒவ்வொரு படத்திலயும் இருக்குது, ஆனாலும் என்னுடைய தெரிவு சொக்கத்தங்கம் இது கதிர்வேலன் காதல்.
1: சொக்கத்தங்கம் மற்றும் இது கதிர்வேலன் காதல். ஆமாம், நல்லது. நான் இணைந்து சிறப்பித்தமைக்கு
0: நன்றி.
1: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 2 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் நீர் ஜெயந்தி கேட்ட ரகசிய போலீஸ் திரைப்படத்திலிருந்து, டிஎம்எஸ் மற்றும் எல்ஆர்எஸ் வரியின் குரலில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: சிஎம்ஆர் தமிழ் HD-யின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து வாக்களித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு வெற்றி பாடல்கள் தரப்படும். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் புருஷோத்தமன் அவர்கள் விரும்பி கேட்ட ஆணை திரைப்படத்திலிருந்து மது பாலகிருஷ்ணன் மற்றும் பின்னியின் குரலில்.

0: சீமா தமிழேஸ்தியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ரஜி, நிர்மலாக இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்கள்?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
1: ஆமாம், நல்லமா இருக்கிறோம்.
0: நல்லது சொல்லுங்கள், உங்களுடைய தெரிவது.
1: எனக்கு 3, 5, 1
0: ஒன்று. நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. ஆமாம், இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: அழைப்பில் இருக்கும் நீர் வணக்கம்.
1: வணக்கம் ரஜி, வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
1: எனக்கு அந்தமான் காதலியும்
0: நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றியால்.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266
4: ஜுவல்லர்ஸ்.
0: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க நேயர் வணக்கம்.
6: வணக்கம் ரஜி, நீங்களும் கடையை சாத்தி சாத்திட்டு போறீங்க.
0: ஆமாம் சொல்லுங்கள்.
6: என்னோட விருப்பம் வந்து 2, 3, 5, 1
0: 2, 3, 5, 1. நல்லது, நன்றி நன்றி. ஆமாம், இத்துடன் வாக்குகள் நிறைவு பெறுகின்றன. இணைந்து சிறப்பித்த நேயர்களுக்கு நன்றி. உங்கள் வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்திருக்கும் திரைப்படம் வந்து அந்தமான் காதலி திரைப்படத்தில் இருந்து TMS-னுடைய குரலில்.

கேட்டாய் பொன்னை அடிரங்கன் சிங்கன் சுப்பன் வரிசையில் என்னை கேட்டாயோ, நான் நாளது வரையில் ராதா கிருஷ்ணன் சொன்னேன் கேட்டாயோ, பாடும் புல் புல் பாவைகளா இதுதான் உங்கள் தேவைகளா.

முகிலாம் முகிலாம் ஜடையும் ஊஞ்சல் போடுதடி. நீ ஒரு பருவச்சோலை, நான் ஒரு இளமை காலை. வாழ்வில் தினமும் ஒன்றாய் தேடிக்கொண்டாலே நடிப்பு மாலை. அடி ஒரு நாள் ராணி அருகே வாடி காலம்

மாற்றம் லேஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து எம்எஸ்வியினுடைய இசையமைப்பில் கண்ணதாசனுடைய வாரிகளில் ஜேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராமினுடைய குரல்

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து KG ஜெயசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராமினுடைய குரலில்

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து TMS-னுடைய குரலில்.
2: பணம் என்னடா பணம் பணம்.

ஆடினே, கண்ணீரன்று கொண்டாடினே, மன்னனுக்கு மேலாகினே, தன்னந்தனியாளாகினே, இலக்க மனத்து கெடுக்கும் அறக்கன் பணம் பணம் பணம்

0: எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம்
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: CMRின் மணித்தியால செய்திகள்
3: மணித்தியால செய்திகள்
4: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
5: பேருந்துகளுக்கு சட்டவிரோதமான முறையில் வீதி அனுமதி பத்திரங்களை வழங்கிய சம்பவம் தொடர்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ரேணுக பெரேரா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரன்கொட மற்றும் ஜோசித ராஜபக்சே ஆகியோருக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மட்டக்குழி ராஸ்ல முனகந்த பகுதியில் இடம்பெற்ற கோர வாகன விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளதாக கொழும்பு தேசிய மருத்துவமனை தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. எமிரேட்ஸ் விமான சேவையில் போயிங் 779 விமானங்களை இலங்கையில் சேவையில் ஈடுபடுத்துவது தொடர்பாக ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒட்டுமொத்தமாக 57% பணிகள் நிறைவடைந்துள்ளன. அங்கு புறநோயாளிகள் பிரிவு 2027 ஜனவரி 1 நடைமுறைக்கு வரும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வரும் 19 திராவிட முன்னேற்றக் கழக முப்பெரும் விழா அக்கட்சியின் தலைவர் MK ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவி வருகின்றது. இதுவரை 16,000 மேற்பட்டோர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தினமும் 100 வரை பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற உலகத் தலைவர்கள் சிலரின் உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் பொய்யானவை என இந்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. கனடாவில் முக்கிய விமான நிலையங்களில் தனியார் முதலீட்டை அனுமதிக்கும் திட்டத்தின் கீழ் பயணிகளிடம் நியாயமற்ற வகையில் கட்டணங்கள் அதிகரிக்கப்படுவதை மத்திய அரசு தடுக்க நடவடிக்கை எடுக்கும் என போக்குவரத்து அமைச்சர் ஸ்டீபன் மெக்கினன் தெரிவித்துள்ளார். கெனடிய பிரதமர் மாக்கானி அறிவித்துள்ள புதிய புரொடக்டிவிட்டி மெகா டிடக்ஷன் வரிச்சலுகை திட்டத்துக்கு ஒன்றாரிய முதல்வர் டாக்ஃபோர்ட் ஆதரவு தெரிவித்துள்ளார். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராக முயற்சியை ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்றுக்கொண்டால் ஐரோப்பிய நாடுகள் மீது கடுமையான இறக்குமதி வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். அமெரிக்க மத்திய அரசின் சிவில் கொள்முதல் திட்டங்களில் கனடாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை நீக்குவதற்கான உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ஈரானுடனான போர் முடிவை நோக்கி நகர்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தைவான் அதிகாரிகளுடன் அண்மையில் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பலஸ்தீனர்களின் கட்டிடங்களை இடிக்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த இஸ்ரேல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக ஆய்வாளர்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளுக்கு புதிய வரிகள் விதிக்க அமெரிக்காவுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை இந்தியா அமெரிக்கா இருதரப்பு உறவுகளை பாதிக்கக்கூடும் என இந்தியா எச்சரித்துள்ளது. வட்டி விகிதத்தை உயர்த்திய அமெரிக்க பெடரல் ரிசர்வின் முடிவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளதுடன் வட்டி வீதம் மேலும் குறைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் 13 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் புதிய திட்டத்தை ஐரோப்பிய ஆணையம் முன்மொழிந்துள்ளது.
3: மணித்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3
2: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 19 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 20 °C காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 15 °C, நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 15 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 21 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 18 °C, வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 14 °C காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
6: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
6: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி
3: தமிழ். எச்டி
6: தமிழ். எச்டி
3: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் HD-இன் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சொக்க தங்கம் திரைப்படத்திலிருந்து SBB-யினுடைய குரலில் அளிக்கும் இந்த நேரம் 11:07.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான சொக்க தங்கம் திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராம் மற்றும் ஒன்னி மேனன் குரலில்.

ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சொக்க தங்கம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஐ தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான சொக்க தங்கம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா சரிராமினுடைய குரலில்

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: சீமா தமிழேஷ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சொக்க தங்கம் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன், சுஜாதா மற்றும் ஸ்வர்ணலதாவின் குரலில்

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சொக்க தங்கம் திரைப்படத்தில் இருந்து SPB யின் குரலில்

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: PhD.
1: சீமட்டமலை எச்டியில் என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. நீங்கள் ஒரு மணி வரை நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். உங்களுக்கு ஒரு தலைப்பு தரப்படுகின்றது. தலைப்பு என்னவென்றால் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அதாவது உங்களுடைய ஒரு தனி மனிதனுடைய பேச்சு சுதந்திரம். அந்த பேச்சு சுதந்திரம் உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுகின்றது, அது உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்னவாக இருக்கிறது, அந்த மாற்றத்தினால நீங்கள் அடையக்கூடிய பலன்கள் என்னவாக இருக்கிறது, ஒருத்தனுடைய பேச்சு சுதந்திரம் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு மறுக்கப்படுகின்றது, எங்களுடைய பேச்சுகள் எங்களுடைய பேச்சு சுதந்திரம் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு மறுக்கப்படுகின்றது, அது மறுக்கப்படும் பட்சத்தில் வந்து அது உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள், அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கிறது, இதை பற்றி உங்களுடைய பேச்சு சுதந்திரம் பற்றி உங்களுடைய புரிதல் என்னவாக இருக்கிறது, உங்களுடைய இதனுடைய கருத்து என்னவாக இருக்கிறது, வாருங்கள் நாங்கள் இதை பற்றி ஒரு அலசல் போடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நாங்கள் நேயர்களை சந்திக்கலாம். ஒலிக்க இருக்கும் பாடல் நேயர் கண்ணன் அவர்கள் விரும்பி கேட்ட அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து, SPB-யின் குரலில்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆ தமிழ் HD-யின் என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு வந்து ஒரு தனி மனிதனுடைய பேச்சு சுதந்திரம். அது உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுகின்றது, உங்களுக்கு அதை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்னவாக இருக்கிறது, அந்த மாற்றத்தினால நீங்கள் அடையக்கூடிய பலன்கள் என்னவாக இருக்கிறது, இந்த பேச்சு சுதந்திரம் உங்களுக்கு எங்கெல்லாம் மறக்கப்படுகிறது, எங்களுக்கு எங்கெல்லாம் அது மறக்கப்படுகின்றது, அது மறக்கப்படும் பொழுது அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள், அதனுடைய பாதிப்புகள் என்னவாக இருக்கிறது, இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன, பேச்சு சுதந்திரம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன, அதனுடைய புரிதல் என்ன, வாருங்கள் நாங்கள் அலசலாம் அழைக்கக்கூடிய தொலைபேசியை 4664-4422 அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் இல்ல நாயுது.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன பொறுத்தமட்டில் வேலையில கட்டாயமாக தேவை வேலை செய்யற இடத்துல, ஏன்னா அந்த மேனேஜ்மெண்ட் வந்து தாங்க சொல்றதுதான் சரி, அந்த வேலை செய்யற ஆக்களை வந்து கதைக்க விடுறீங்க, நாங்கள் லிசன் பண்ணணுமே தவிர எங்களை கதைக்க விடுறீங்க வேலை செய்யற ஆக்களை. அதால சில வேலையில மேனேஜ்மெண்ட் பிள்ளையா இருக்கலாம், வேலை செய்யறவர் சரியா இருக்கலாம், மற்ற ஒப்பீனியன் அவர் சொன்னா தானே சரியா எப்படி அந்த மற்றவர் தீர்மானிக்க முடியும். நீங்க நாங்க எங்களை ஒப்பீனியனை சொல்லாம தாங்களே மேனேஜ்மெண்ட் முடிவெடுத்தால் அது சரியான தப்பு.
1: தாங்களே முடிவெடுப்பது என்பது அவர்களுக்கு சொல்வதற்கு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முடியாமல் இருப்பது வந்து தங்களுக்கு வேலை ஏதாவது இல்லாமல் போயிடும், அந்த அப்படி பயமா? இல்லது
2: அப்படி இல்லை, சொல்ல எங்களை ஏதோ ஒரு ரீசன்ல நான் செய்தது சரியா இருக்கும் தானே, அந்த ரீசனை என்ன சொல்ல வச்சா தானே அவர்களுக்கு புரியும். அதே நேரம் என்ன பிள்ளைய பிடிச்சால் அப்ப என்ன கடைக்க விடணும், அங்க வேலை செய்யற வைக்க கட்டாயம் பேச்சு சுதந்திரம் வேணும். மற்றது நீங்க கேட்டதுக்கு பேச்சு சுதந்திரம் என்ன பொறுத்தமில்லை, எனக்கு நடந்தது என்ன, ஜெர்மனில நான் பரிசுக்கு போய் கூட நான் பிடிபட்டுட்டேன், போலீஸ் பிடிக்கிறது என்ன டிபோர்ட் பண்ண, ஆல்மோஸ்ட் ரெடி இலங்கைக்கு டிபோர்ட் பண்ண. அப்ப நான் சொன்னது இன்னொரு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு ஆளோட, எனக்கு டச் தெரியாது, என்னோட போர்டர்ல அப்பதான் நிக்கிறேன், ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் போர்டர்ல எனக்கு டச் தெரியாது கொஞ்சம் தெரியாது, என்னோட இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தரோட கதைக்க விதச்சது. அப்ப என்ன ஒரு ஜட்ஜியோட கதைக்கு போட்டவன், அப்ப நான் சொன்னேன் இப்படி வந்தேன் எனக்கு தெரியாது, என்னட்டு இந்த பாஸ்போர்ட் எல்லாம் படிச்சிருக்கேன் ரெடி, அப்ப இந்த பாஸ்போர்ட்டை வாங்கிட்டாங்க, நான் எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போறேன், நான் இங்க நிக்கலையே. அவர் அந்த அதுலயே எனக்கு ஒரு பேச்சு வந்து கிடைச்சபடியே அவர் இந்த பாஸ்போர்ட்டை கொடுக்க சொல்லிச்சுனா அந்த ஜாதி அந்த இடத்துல அன்பு வாங்கி ஜெர்மன்ல இருந்து ஜெர்மன் போர்டர் அந்த லைன் தாண்டி பரிசுக்கு போனான். அதுல அந்த பேச்சு சுதந்திரம் எனக்கு கிடைச்சிரு காட்டுச்சு, எனக்கு இலங்கைக்கு டிபோர்ட் பண்ணிருப்பேன், எனக்கு என்ன நடந்திருக்குமோ, எனக்கு கொண்டு நடந்திருந்தா இன்னைக்கு இந்த பெரிய குடும்பத்துல நாங்க கெட்ட அளவுக்கு இருக்கோம், இதுக்கு என்ன நடந்திருக்குமோ தெரியாது. அது ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவண்ட அருளால அந்த பேச்சு சுதந்திரம் எனக்கு கிடைச்சிச்சு, அதால இன்னைக்கு எங்களோட குடும்பம் இதா இருக்கு. மற்றது பேச்சு சுதந்திரம் மனைவி மேருக்கு கொடுக்கறது இல்ல, கணவர் மேர் வீட்டுல
1: கணவர் மேர் கொடுப்பது இல்லை மனைவிக்கு.
2: ஸ்பெஷலா இங்க நாங்க இருந்துட்டு இலங்கையில இருந்து ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டா குறிப்பு, நான் சும்மா சொல்றேன், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இரு, எனக்கு தான் எல்லாம் தெரியும் வந்து இதையே இதழி கொண்டு திரியறது தூக்காட்டி கொண்டு இதழி அந்த அவையில படிக்க முறையில ஒன்றுமில்ல, வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சு கொண்டு தான் சொல்றதுதான் சரியண்டு சொல்லிக்கொண்டு. அப்ப பிறகு ஏதேன் செய்தி பிழைச்சு பிழைச்சால் மண்டிய முட்டிட்டு வந்து அவட்ட நான் பயத்துட்டு தான் அது கேப்பேன், இப்ப என்ன செய்யறது வந்து அவளால அது சரியான தீர்வு எடுக்க முடியும். ஆனப்படியா யோசிச்சு மனைவிக்கு கொடுக்கணும்,
1: கொடுக்க வேண்டும்,
2: மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்கத்தான் வேணும். ஆனால் மனைவி பிள்ளைகளுக்கு நாங்கள் பேச்சு சுதந்திரம் கொடுக்கும் போது நாங்க நினைக்க
1: வேண்டும், அளவோட கொடுக்க வேண்டுமா அல்லது நிறையவே கொடுக்கலாம்,
2: இல்ல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதுக்கு தானே கருத்தை சொல்லணும்,
1: சொல்ல வேணும்,
2: அதுக்கு சரியோ தவறோ நாங்க சொல்லலாம். ஆனா பிள்ளைகள் வளர்ந்த அப்புறம் பிள்ளைகள் எடுக்கிற முடிவு தாயும் சேர்ந்து எடுக்கிற முடிவு சரியா இருந்தா நாங்கள் அதோட சேர்ந்து போகலாம், ஏண்டா தப்பட்டா மூன்று பேருக்கு நாலு பிள்ளைகளோ என்னவோ நாங்க சொல்லலாம். ஆனால் மனைவிக்கு பேச்சு சுதந்திரம் கொடுத்த பிறகு பிள்ளைகள் வளர்ந்து நல்ல வீழல் இருந்தால் கணவனுக்கு பேச்சு சுதந்திரம் இல்லை. நூறு வீதம் என்ன வச்சே சொல்றேன், பேச்சு சுதந்திரம் இல்லை, இதைத்தான் என்ன சொல்லும்
1: ஒரு கட்டத்துல வந்து யோசித்திருப்பாரு, ஏன் நான் பேச்சு சுதந்திரம் கொடுத்தேன் அப்படி யோசித்திருப்பார்களா?
2: நிச்சயமா இல்ல. ஏனென்றால் கண்டக்கு முடுக்கு அவியல் திறமசாலியா படைக்க நீங்கள் அதை அங்கீகரித்து
1: பழகணும்.
2: அதுல நாங்கள் இதண்டி போட்டி இல்ல, நாங்களும் வயது போக ஒதுங்கட்டா வேணும். அவியல் படித்த எங்களுக்கு முன்னுக்கு தங்களால ஃபேஸ் பண்ணிட லைஃப் நாங்கள் ஹாப்பியா இருக்கணும். சரி, நிம்மதியா ஒரு குடும்பத்தை நான் விட்டுட்டு போறோம் ரெண்டு, அதை விட்டுட்டு அதுக்குள்ள நாங்கள் எல்லாம் தலையிட்டு போச்சு தலையிடக்கூடாது. அவர்களே செய்யறது சரியா பட்டால் ஒதுங்கிட்டு இருந்து எங்க கூப்பிடுங்க அந்த முன்சீட்டில இருந்துட்டு போகிறதும் பாடுறதுமே இருக்கணும். வாய திறக்க கூடாது.
1: அப்ப அந்த கொடுத்த இவ்வளவு கொடுத்த பேச்சு சுதந்திரம் காணும், இனி நான் என்னுடைய நான் இனி பேசவில்லை, நான் ஒதுங்கி கொள்கிறேன் என்று அப்படி இருக்கிறார்களா?
2: ஓ, அப்படி இருக்க நானே இருக்கிறேன். கண்ணால பார்த்தோண்டு இருப்பேன் தவிர சேவை நாடு சொல்றது என்ன ஒரு மூலையில இருக்கிறது தான். ஓ, அப்படித்தான், பிறகு தேவை இல்லை.
1: நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு ஆளுமை இருக்கு.
2: என்ன பக்கத்துல என்ன மனைவியும் என்ன பிள்ளைகளும்
1: அவர்கள்
2: நிம்மதியா இருக்கிறது நிம்மதியா இருக்கணும். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி. அதற்காக நிறைய தகவல்கள் கொடுத்தீர்கள், நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: ஆனா இப்படி இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரஜினி கோதா.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா மகிழ்ச்சியா இருக்கிறோம்.
1: சொல்லுங்க.
3: பேச விட்டதுக்கு நன்றி.
1: சொல்லுங்க.
3: பேச்சு என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொருவருக்கும் பிறப்புரிமை. அந்த பிறப்புரிமையை யாராலும் தடுக்க உரிமை இல்லை. அதுகள் சிறு வயதில் பிள்ளைகள் விளையாடும் போது பேசுறதோ அதே அது பிள்ளைகள் அப்படித்தான் செய்யும். பிள்ளைகள் விளையாடும், சண்டை பிடிக்கும், ஆளும் எல்லாத்தையும் பொறுக்கும், பொறுத்து கொள்ளும். அதே அவர்களாகவே நீந்து கொள்வார்கள். பிள்ளைகள்ல இருந்து நாங்கள் பேசுறதுக்கு அவைகளுக்கு உரிமை கொடுக்கணும். பிறகு வளர்ந்த பிறகு தாங்களே பேசிக் கொள்வார்கள், தாங்களே எல்லாத்தையும் தீர்த்து கொள்வார்கள். ஒரு காலகட்டத்துல நாங்களும் பேச வேண்டி வரும். நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி சில விஷயங்களை பேசுவோம், அவர்கள் கேட்பார்கள். வீட்டிலே கணவன் மனைவிக்குள்ளே மனைவிக்கு சுதந்திரம் கொடுக்காம பேசாம இருக்கிறது, மனைவி கணவனுக்கு சுதந்திரம் கொடுக்க இல்லை, பேச்சு சுதந்திரம் கொடுக்க இல்லைன்றதெல்லாம் தவறு. அப்படி எங்க நடக்க முடியாது? எங்காவது ஆயிரத்துல ஒரு வீட்டுல எப்படி நடக்க முடியும்?
1: இல்ல, பேச்சு சுதந்திரம் இப்ப அந்த சுதந்திரம் சில இடங்கள்ல இருக்கலாம். ஏனென்றால் அந்த பேச்சு சுதந்திரம் சில இடங்கள்ல வந்து இப்ப நிறைய கூட்டு குடும்ப வாழ்க்கையா இருந்தா எல்லோருடைய கருத்துக்களும் அங்க எடுபடாது. அங்க பெரிய பெரிய ஒரு இதுல இருக்கிற ஒரு மாமியார் இருந்தாலும் ஒரு அம்மா இருந்தா அவர்களுடைய கருத்துக்களுக்கு தான் அங்க கூடுதலாக முன்னுரிமை கொடுக்கப்படும். எல்லோருடைய கருத்துக்களும் அங்க எடுக்கப்படுதுகளா என்றால் அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் இருக்கு.
3: கூட்டு குடும்பம் என்னும் போது அவர்களும் முயன்றவரை ஒற்றுமையா தான் வாழ முயற்சிப்பார்கள்.
1: கண்டிப்பா
3: அந்த அந்த ஒற்றுமை குலையும் போது அங்கே கூட்டு குடும்ப நிலைக்கா மற்றது பேச்சு வந்து பேச விட்டா எல்லோரும் பேச வேணும், நாங்கள் கேட்கணும், மற்றவர்கள் பேசுவதை கேட்கணும். அதே மாதிரி அவர்கள் பேசுகிறவர்களும் மற்றவர்கள் சளிப்படையக்கூடிய வகையிலேயோ வெறுப்பேற்றக்கூடிய வகையிலேயோ பேசக்கூடாது. நீங்கள் நல்லது பேசுங்கள், தொடர்ந்து நல்ல கருத்துக்களை சொன்னால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உண்மையிலே புரியாதவற்றை மற்றவர்கள் பேசும்போது கேட்டு தெளிந்து கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை. அதை நாங்கள் தெரிந்து கொள்ள.
1: ஆனால் அப்படி எல்லா இடத்திலையும் அந்த பேச்சு சுதந்திரம் கொடுக்கப்படுகின்றதா?
3: கொடுக்கப்படுகிறோம். ஆனா இப்ப உண்டு. இப்ப நீங்க பாத்தீங்கள் என்றால் இந்த ஸ்மார்ட் போன் வந்த பிறகு பேசுவதை தாங்களாகவே நிப்பாட்டி விட்டார். உங்களை யோசிச்சா தெரியும், யாராவது ஒரு விஷயத்தை இப்ப நீங்கள் டெலிபோனை டெலிபோன்ல நீங்க கதைத்து பேசிருக்கலாம், இல்ல இப்ப எல்லாம் குறுஞ்செய்தி, எதற்கும் குறுஞ்செய்தி. தாங்களாகவே தங்கள் பேச்சு சுதந்திரத்தை கட்டு பண்ணி கொண்டு வர்றார். அடுத்த ஜெனரேஷன் கடவுளாவை பார்த்து ஏற்கனவே நாக்கு தேவையில்லைன்னு சொல்ல போறாரோ தெரியாது. அதே மாதிரி இப்ப அடுத்தது எழுதுறதுக்கும் எல்லாம் பிள்ளைகள் வெள்ளப்படுக்கிறார். இப்ப மகள் டீச்சர் சொல்லுவா, இப்ப பிள்ளைகளை கொண்டு எழுத வைக்கிறது மிகவும் சிரமமா இருக்கு, எழுத்து வெளியே செய்திகள் இல்லையாண்டு. அப்ப எல்லாம் இந்த பட்டனை வச்சு ஆபரேட் பண்ணி பழகி பழகி அந்த எழுத்தை அதுகள் எழுத எழுதுகள் இல்லை, அவ்வளவுக்கும் மோசமா வந்து கொண்டிருக்குது. இந்த ஸ்மார்ட் போன் மற்றது இந்த சமூக வலைத்தளங்கள் இதனால பிள்ளைகள் அறிவு வளருது, அது அதை இயக்குறதுக்கும் அதுல இருக்கிற ஆழமானவற்றை கண்டுபிடிக்கிறதுக்கும் அறிவு வளருது தவிர, ஆனால் பிள்ளைகளின் பேச்சு வன்மை எழுத்து வன்மை எல்லாம் நிச்சயமா குறைந்து கொண்டு வருது. அது சிரமப்படுகிறார்கள் ஆசிரியர்கள் சார். இது அந்த எல்லாரும் சொல்லுகிற 13 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளிடம் இவற்றை கொடுக்க வேண்டாம் என்று, ஆனால் தங்கள் சுயநலத்துக்காக கொடுத்து விட்டு தாங்கள் தங்க பாட்டில பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வம்பளந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். நிச்சயமாக அடுத்த ஜெனரேஷனை நல்லதாக உருவாக்க வேண்டும் என்றால் பிள்ளைகளின் கைகளில் போனை கொடுக்காதீர்கள்.
1: இப்ப இந்த பேச்சு சுதந்திரம் எந்த எங்க எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் தேவைப்படும்?
3: எல்லா இடத்துலயும் தேவைப்படும். அதுக்காக எங்கேயும் மறக்க முடியாதான, எல்லா இடத்திலும் எங்களுக்கு பேச்சு சுதந்திரம் தேவைதானே. நாங்க பேசும் போது யாரும் கேட்காவிட்டால் எனக்கு என்ன அடக்கம், என்னுடைய மனம் என்ன பார்க்கணும், இல்ல நான் பேசக்கூடாது என்று யாராவது வாய்ப்பத்தி கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? உங்களை வாய்ப்பத்தி கொண்டிருந்தா நீங்க இயக்க வானொலி நடத்த முடியுமா? எல்லா இடத்திலும் தேவை. நீங்க சொல்வதை கேட்கறதுக்கு நாங்களும் இருக்க வேண்டும், உங்களோட கலப்பதற்கும் எங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை வேண்டும். அவனுடைய பேச்சு சுதந்திரம் எப்போதும் எங்கேயும் வேண்டும். சுதந்திரம் இல்லாவிட்டால் அது ஏதோ எங்களை அந்த பேச்சு சுதந்திரத்தை மறக்கும் போது ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்குவது போல அவர்கள் உணர்ந்து வாங்குவார்கள். அந்த அடிமைத்தனம்
1: சொல்லுங்க,
3: யாரும் மறக்க யாருமே மறக்க மாட்டார்கள். எங்கெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீங்கள், இந்த சதாம் குசைன் வழக்கு பார்த்திருப்பீங்கள் கோர்ட்டுல, சதாம் குசைனை பேச விட்டார்கள் வழக்குல கோர்ட்டுல. அவர் வேதர் வந்தால் ஜட்ஜை அடக்குவார். அவரை பேச விடாமலே வழக்கை நடத்தி முடித்து அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாரு. எங்கே தண்டனை கைதி என்றாலும் எங்கே உலகத்துல உள்ள எங்கும் கடைசியாக ஏதாவது சொல்ல விரும்புகிறாண்டு சொல்லியாவது ஒரு வார்த்தை இருக்கு கேட்க வேணும். அப்படி அந்த பேச்சு துறந்த சுதந்திரத்தை மறுத்து அதற்கு தண்டனை வழங்குறது அநியாயத்திலும் அநியாயம்.
1: ஆனால் இப்ப எனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குன்னு நான் எந்த ஒரு வாயில வந்து எந்த வார்த்தைகளையுமே நான் கொட்ட முடியுமா?
3: அதுதான் நான் சொன்னேன், பேசுறது மற்றவர்களுக்கு வெறுப்பேற்றும் வகையிலேயோ அல்லது மற்றவர்களுக்கு சலிப்பூட்டும் வகையிலேயோ நீங்கள் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா
3: வெறுப்பேற்றால் வாயில் வந்த வார்த்தைகள் கண்டதையும் பேசிக் கொண்டிருப்பது, மற்றது நேரங்காலமெல்லாம் தொடர்ந்து தொடர்ந்து கொண்டிருந்தாலும் சலிப்பு வரை. இந்த ரெண்டும் ஏற்படாமல் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தால் யார் தான் வெறுப்பார்கள்?
1: கண்டிப்பா.
3: சரி, மற்ற சொல்லி
1: அழகாக பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி.
3: நன்றி.
1: ஆமாம், நீங்களும் பேச்சு சுதந்திரம், ஒரு தனி மனிதனுக்கு பேச்சு சுதந்திரம் எவ்வளவு ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது, அது எங்களுக்கு என்னென்ன விளைவுகள், என்னென்ன எதற்கெல்லாம் தேவைப்படுகின்றது, அது எங்களுக்கு எந்தெந்த விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தும், எங்களுடைய அதனுடைய இப்போ எங்கெல்லாம் அது மறுக்கப்படும் பொழுதெல்லாம் எங்களுக்கு என்ன விதமான ஒரு மாற்றத்தை அது எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது, அதில் என்னென்ன விளைவுகள் எங்களுக்கு கிடைக்கின்றது, அல்லது ஒரு பேச்சு சுதந்திரத்தால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னவாக இருக்கும், எனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கின்றது நான் பேசுவதால் எனக்கு என்ன மாற்றம், எனக்கு என்ன மாற்றம், இல்லது என்னை சார்ந்தவர்களுக்கு என்ன மாற்றம், இந்த சமூகத்திற்கு என்ன மாற்றம், என்னுடைய இனத்திற்கு என்ன மாற்றம், அப்படி பலவிதமான விடயங்கள் இருக்கிறது. அந்த பேச்சு சுதந்திரத்தை பற்றிய உங்களுடைய புரிதல் என்னவாக இருக்கிறது வாருங்கள். நாங்கள் அலசுவம் அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164642222. அடுத்து அழைக்கவிருக்கும் பாடல் வந்து நேயர் செல்வகுமார் அவர்கள் விரும்பி கண்ட விஸ்வநாதன் அண்ட் சன் திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ்குமாருடைய இசையமைப்பில் அருண்ராஜ காமராஜனுடைய வாரிகளில் சுபலட்சுமியின் குரலில்

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் குயின் சார்.
1: வணக்கம் குயின் சார், எப்படி இருக்கிறீங்கள்?
2: நல்லதா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி, சொல்லுங்க.
2: பேஜஸ் வந்திரம் வந்து தேவை கட்டாயம் தேவை. மற்றவர்களைக்கும் நாங்கள் பேச்சு சுதந்திரத்தை பாவிக்கலாம். நாங்கள் ஒரு சுதந்திரம் அடைய வேணுமெண்டா பேச்சு சுதந்திரம் தேவை.
1: நாங்கள் சுதந்திரம் அடைய வேண்டும்டா பேச்சு சுதந்திரம் தேவை.
2: ஆமா,
1: நல்ல கருத்து.
2: நாங்கள் பேச்சு சுதந்திரம் தேவை, ஆனா சில நேரங்களில் மௌனமா போறோம், ஏனென்றால் பிரச்சனை வந்துடுமோ. தேவை இல்ல, பிரச்சனை வருமுண்டு, நாங்கள் மௌனமா தான் போறோம். அப்ப பேச்சு சுதந்திரம் அங்க நசுக்கப்படுது.
1: அங்க நசுக்கப்படுதா, அது நீங்களா விலத்தி போகிறீர்களா அல்லது நசுக்கப்படுகிறதா?
2: அது டெண்டும் அப்படி டெண்டே மடுக்கலாம். நாங்க விலத்தியும் போறோம், நசுக்கவும் படுது. லைக் நாங்கள் ஒரு காமண்ட பாட்டி கதைச்சால் அது ஒரு என்ன சட்டம் இருக்கு, அதுக்கு உட்பட்டு தான் கதைக்க வேணும். கண்டபடி கதைக்கலாது. மற்றபடி சுதந்திரம் வந்தது எல்லாருக்கும் வேணும், பேச்சு சுதந்திரம், குறிப்பாக பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லாருக்கும் தேவை,
1: எல்லாருக்கும் தேவை. ஆனா அந்த பேச்சு சுதந்திரம் எங்கெல்லாம் உங்களுக்கு மறக்கப்படுது?
2: மறக்கப்படுது என்றால் வேலாடங்களில், மற்ற சில நேரம் வீடுகளில கூட பேச்சு சுதந்திரம் மறக்கப்படும். ஒரு நாட்டில மக்களுக்காக பேச்சு சுதந்திரம் மறுக்கப்படும். அப்படி அங்க எல்லாம் நசுக்கப்படும். அப்ப நாங்கள் ஒரு புத்தி கூர்மையாக பேச்சு சுதந்திரத்தை நாங்கள் வேறு மொழிகளில கதைக்க வேண்டியதான அவர்களுக்கு பிடிக்காத பாசையில.
1: நல்லது, நிறைய தகவல்கள் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: நான் புருஷோத்தம்
1: எப்படி?
3: வணக்கம். நல்ல மகிழ்ச்சியாக நன்றி. நீங்கள்
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி, சொல்லுங்க.
3: இப்ப தனிமத பேச்சு சுதந்திரம் வந்து இப்ப சட்ட புத்தாதிகளே இருக்கின்ற போல எல்லாத்தையும் நாங்கள் வந்த முடியாது. இப்ப சொல்வார்கள் மற்றவர்கள மூக்கு நுனிங்க தொழாதவரே சுதந்திரம் இருக்குன்னு சொல்றான். எனக்கு பொதுவா அதுவும் மேல தவறு. ஏன்னு சொன்னால் இப்ப வெளியால என்ன கதைக்கணும், எப்படி கதைக்கணும், கண்ணியம் இருக்கணும், மற்றவை காயப்படுத்தாம கதைக்கணும், அப்படி இருக்கணும். இப்ப நான் வந்து நாங்க இப்ப இப்படி அரசியலாக்களோட கதைக்க பொழுது நாங்க வந்து இப்ப வானொலியில இப்ப குறிப்பிட்டாக்களும் நான் கதைக்கிறோம். இப்ப நான் என்ன பத்தியும் நான் சொல்றேன். இப்ப நான் வந்து இப்ப மரியாதைக்குரிய தமிழ்வாரியும் மரியாதைக்குரிய செந்தின் மரியாதை கடவுண்ணாக்களோட எல்லாம் வந்து ஆண் தொகுப்பாளர்களுடைய அவையோட ஒரு வித்தியாசமான பவுடி விட்டு கதைப்பேன். அவையோட நாகரிகமா ஒரு எல்லாம் முதலாம அதே போல மரியாதை பொன் தொகுப்பாடு மரியாதை சுதாசிங்கோ மரியாதை நீங்களோ மரியாதை ஜோதிகாவோ இவையோட கதை கேட்க வித்தியாசமான ஒரு கண்ணியம் இருக்கு. எனக்கு ஒரு ஒரு பக்தனுக்கு முறைவனுக்கு உள்ள மாதிரி ஒரு பணிவோடதான் கிடைப்பேன். ஏன்னு சொன்னால் அங்க வந்து ஒரு உங்களோட வந்து நாங்கள் ஒரு மரியாதை நான்கு வரைக்கும் ஒரு பொன் தொகுப்பாணி என்ற இப்ப திருவை வந்தா தான் சொல்லுவேன். அதே போல இப்ப திருவை இல்லாம நீர் பெண் என்ற பெயர் சொல்ல மாட்டேன். அதுக்கு முதல் ஒரு மரியாதையோ ஒரு வார்த்தை மரியாதைக்குரிய இல்ல சௌரி என்ற வார்த்தை போட்டுதான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியாது நீங்க உயர்ந்த இடங்கள் இருப்பீங்க உங்களோட கண்ணியத்தை காக்கணும். இப்ப வழியால நாங்க பெண்கள் என்ற பெயர்களை சொல்ல முடியாது. வானொலியில சொல்லக்கூடிய உரிமை தந்திருக்கின்றதுக்காண்டி அதுக்காண்டி நாங்கள் வந்து எல்லாம் மூடக்கூடாது. அதுக்கான ஒரு கண்ணியம் இருக்கு. இப்ப வானொலியில வந்து வானொலி என்பது வந்து எங்க பொழுதுபோக்கு தளம் எங்களோட நம்ம வந்து ஒரு பூஜ்யமா வந்து இப்ப வானொலியில இருந்தா கொஞ்சம் கற்றுக்கொண்டு வரோம். அப்ப இங்க நாங்க கற்க வேணும். மற்ற இந்த வானொலியில வந்து செய்திகள் உலக விஷயங்களை தெரிஞ்சொல்லணும். இப்ப வானொலிக்கு ஒரு கண்ணியமான பேச்சு இருக்கு. இப்ப தலிதா தந்தையோட மகள் அப்பா அப்படி அந்த பொம்பளை பிள்ளையோட ஒரு ஆணோட பயணித்து கொண்டு போயிருக்க நாங்க அசிங்கமான ஒரு பொண்ணின் ஆடைகளை பற்றி எல்லாம் கதை கேட்க கூட உண்மையில பெரிய அந்தரப்படுவார்கள் பொண்கள் எல்லாம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கண்ணியமான வார்த்தைகளை பொதுத்தலங்கள்ல பயன்படுத்தணும். மற்றது
1: பேச்சு சுதந்திரம் அங்கெல்லாம் மறக்கப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: பேச்சு சுதந்திரம் இந்த நாட்டுல எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எல்லா எங்கட உரிமைகளை சொல்ற எல்லாம் இந்த சுதந்திரம் தந்திருக்கு. ஆனா இலங்கையில பேச்சு சுதந்திரம் குறைவு. இலங்கையில வந்து பேச்சு சுதந்திரம் குறைவு. என்னால இப்ப ஒரு உண்மையான உரிமையில கதைச்சாலே அங்க கொண்டே உள்ளுக்கு போட்டு அப்படி எல்லாம் நடந்திருக்கிறது. மற்றது இங்க வந்து பேச்சு சுதந்திரம் இருக்கு. அதே போல இப்ப நான் ஒரு தனிமனிதாக கதைக்கிறபடியா இந்த வானொலியில எங்களுக்கு நிறைய சுதந்திரங்கள் தந்திருக்கிறார்கள். எங்களோட வளர்ச்சி சம்பந்தமாவோ நாங்கள் ஒரு ஒரு பாடலையோ ஒரு நாங்கள் உருவாக்கினா அதை எங்களுக்கு போட்டு எங்களை ஊக்கப்படுத்தி அப்படி இங்க எங்களுக்கு நிறைய தந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் சரியா பயன்படுத்தி அதுக்கான சுதந்திரம் தந்திருக்கிறாண்டுக்காண்டி வாயில வந்ததெல்லாம் கலைக்க கூடாது. கண்ணியமான வார்த்தை இருக்கணும். மற்றது இங்க கலந்து கொள்கின்ற பெண்களை நாங்கள் மதிக்கணும். அவைகளை பற்றி கதைக்க முதல் நான் எல்லாம் இங்க மரியாதைக்குரிய காரணிய அக்கா அவைகளுக்கு எல்லாம் கவிதை சொல்லி இருக்க கூட அவையுடைய அனுமதி கேட்டுதான் சொன்னான் அக்கா உங்களோட பிறந்த நாளுக்கு கவிதை சொல்லலாமா. அதே மாதிரி இங்க அக்காண்ட கூப்பிடுறதுக்கு முதல் அவையற்றோட அனுமதி கேட்டுதான் கூப்பிட்டுனான். ரெண்டு ஒரு நாள் எனக்கு வாயிருக்கண்டா போல எல்லாம் கதைக்க முடியாது. அதனால நான் ஒரு பொம்பளை என்ற பெயர் சொல்ல முதல் சினங்கள்ல மரியாதை சிவசனிக்கு தெரியும். நான் இதே ராகத்துல கூட அதன் கவிதை வந்து சொன்னா நல்ல பேர் ஞாபகம் எனக்கு வெறும் பேர் தெரியும். உடனே சொல்ல மாட்டேன் அடுத்த வீட்டுக்கு. அந்த பெண் விடம்புடாத தெரியாது இந்த வாயால எல்லாத்தையும் நான் ஆயிரம் முறை.
1: உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து பேச்சு சுதந்திரம் கிடைச்சிருக்குது.
3: எனக்கு எல்லாரும் பேச்சு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஆனா நான் பேச்சு சுதந்திரம் கிடைச்சிருக்கு தான் எந்த வாயண்டு போட்டு நான் அங்கே இப்ப நான் இப்ப வீட்டுல எல்லாம் வந்து அக்காவை கூப்பிடுறேன் அங்கேயடி நிக்கிறான் கூப்பிடுவேன். அம்மா போய் நீ அக்காண்ட கூப்பிடுவேன் அதுக்கு வந்து அதாவது பழக்கத்துல வந்து ஆனா அதே நேரம் ஒரு வழியாக பொம்பளைய கதை கேட்குள்ள அதுக்கு ஆயுதம் முறை ஜோசிப்பேன். ஜோசிச்சு போட்டு மரியாதைக்குரிய அது சொல்லேக்கலே அந்த வாயில பதட்டம் பெறும். அந்த பொன் விளம்பரால தெரியல நான் அவன் பேரை உச்சரி கேட்கிறேன். அப்ப அப்படித்தான் நான் கண்ணி அதோட பார்த்தா அப்படி அப்படி எல்லாரும் நடக்கணும். பேச்சு சுதந்திரம் எங்களுக்கு எல்லாரும் கிடைக்கப்பட்டிருக்கு.
1: உங்களுடைய கருத்து வந்து பேச்சு சுதந்திரம் இருக்குன்றதுக்காக நாங்கள் இந்த எங்களுக்கு எங்களை தாண்டி ஒரு வார்த்தைகளை வந்து நாங்கள் கொட்டக்கூடாது.
3: வார்த்தையில கொட்டக்கூடாது.
1: வார்த்தைகளை பிரயோகிக்க கூடாது.
3: கண்ணி என்ற வார்த்தைகளை பிரயோகிக்க கூடாது. இப்ப ஒரு ஒரு வானொலியில வந்து ஒரு பெண் கலந்து கொள்றான் நேரா கலந்து கொள்றான் நாங்கள் அடிக்கடி அவன் பேரை பயன்படுத்த அவைக்கு ஒரு சங்கடமா இருக்கும். அவை இந்த வீட்டு ஆண்கள் எப்படி என்று தெரியாது. அப்ப அவர்களுக்கு ஒரு சங்கடமா இருக்கு. வேறு வேறு இந்த பேரை அடிக்கடி பயன்படுத்த அதுக்காண்டி அதுவரை நாங்கள் கொஞ்சம் கவனம் கூட அவர்கள் இந்த சுதந்திரத்துக்கு நாங்கள் இடைஞ்சலா இருக்கக்கூடாது. சுதந்திரம் இருக்கின்றா கூட நாங்கள் இடைஞ்சலா இருக்கக்கூடாது. எல்லாரையும் மதிக்கணும். நன்றி.
1: நல்லது நல்லது. இணைந்து சிறப்பு மிக்க மிக்க நன்றி. அழகான பதிலுக்கு நன்றி.
3: நன்றி நன்றி.
1: அனைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் பிரஜி, தாரணி கலைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
4: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம்.
1: சொல்லுங்க.
4: இல்ல நான் சொல்றது இப்ப அனிமா எல்லாரும் சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு இந்த நாட்டுல சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் வந்து எல்லாரும் இருக்குது. ஆனா இருக்கிறது போட்டு ஆனா நாங்க தான் இப்ப ஈவன் வெயில் இடத்துலயுமே நாங்கள் தான் அதை கதைக்கிறது சில விஷயங்களை தவிர்க்கிற மொழிய ஆனா எங்களுக்கு அதை கவைக்கிறதுக்கு உரிமை எல்லாரும் கொடுத்துட்டா வச்சுக்காங்க. ஆனா சில விஷயங்கள் இப்ப அந்த இடம் மிக பார்த்து கவைக்க வேண்டிய எல்லாம் இருக்குதானே. அப்ப அதுக்காக நாங்க தான் அதை கதைக்கிறத ஒதுக்குற மொழிய தவிக்கிற மொழிய. ஆனா அந்த சுதந்திரம் வந்து உங்களுக்கு இருக்குன்னுதான் நான் சொல்லுவேன்.
1: கொடுக்கப்படுகிறது, ஆனா நாங்கள் தான் அதை தவிர்த்து கொள்கிறோம்.
4: குடும்பங்களுக்குமே சரி, பெண்களுக்கு எல்லாம் கதைக்கலாம் போட்டு எல்லாத்தையும் எல்லாரோடையும் கதை கேளாது நாங்கள். அப்ப அதுக்குதான் அந்த பக்குவம் பக்குவமா கதைக்கோணுமே. சில விஷயம் வந்து இப்ப நாங்க கதைக்கிறது வந்து இன்னொரு அலசர்ட் பண்ணலாமே. அப்ப அது அப்படியான விஷயங்களை பார்த்து நாங்க தான் கதைக்கிற மாதிரி. ஆனா சுதந்திரம் இருக்குது, அதுக்காக சுதந்திரம் இருக்குன்னு போட்டு நாங்க எதுவும் எல்லா விடவும் கதை கேளாது தானே. அப்ப அதேமா இங்க இந்த நாட்டுல எங்களுக்கு ஸ்பீக் கதைக்கிறதுக்கு பின்னால வந்து தூக்குவாங்க பயப்படுவாங்க அப்படியே. இதுவரைக்கும் நான் அப்படி ஒன்னும் கேள்விப்படையில. ஆனா அங்க வந்து கொஞ்சம் பயந்து பயந்து கதைச்ச மாதிரி தானே. இப்ப எல்லா விஷயம் கதைக்கிறத நான் சொல்லல, இப்ப சர்டன் விஷயம் கதைக்கக்குள்ள அப்ப பின்னால என்ன நடக்கும்னு ஒரு பயத்துல கதைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து அப்படியான பிரச்சனையான விஷயங்கள் நாங்க கதைக்கிறதும் இல்லத்தான்.
1: அதுக்கு ஒரு காரணமாக ஒரு போர் சூழ்நிலை இருந்திருக்கலாம்.
4: அந்த இருந்தபடியா நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே தண்டி கொள்ளுவோம். ஆனா இங்க வந்து அப்படியான சூழ்நிலையும் இல்லத்தானே. அப்ப நாங்க எங்களுக்கு என்னென்ன கதைக்கணுமோ, இப்ப ஈவன் வேலிடத்துல எல்லாம் நாங்க சில சில விஷயத்த நாங்க இப்ப கதைச்சாதான் எங்களுக்கு ஏற்ற உரிமையை நாங்க எடுத்துக்கொள்ளலாம், இல்லையா எங்களை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நாங்க சர்டன் விஷயம் வந்து கதைக்கத்தான் வேணும் நாங்க. ஆனா அதுக்காக ஆகலம் இதையும் கதை கேளாதுன்னா அப்புறம் அது திரும்ப என்னன்னு சொல்லியாது பேக்ஸ்டர் ஆகி எங்களுக்கு தான் வந்துடும்பாங்க. வீட்டுக்குள்ளேதான் இப்ப ஹஸ்பண்ட் வைஃப் வந்து ரெண்டு பேருக்குமே அந்த உரிமை இருக்குது. இப்ப சில விஷயங்கள் சில சந்தர்ப்பங்கள்ல நாங்க கதைக்கிறத தவித்துக் கொள்றோம் அந்த பிரச்சனையை பெருக்காம விடுறதுக்கு, இல்லைன்னா ஹஸ்பண்ட் தவித்துக் கொள்வாரா அந்த பிரச்சனை பெருக்காம இருக்கிறதுக்கு. பட் ஆனா உரிமை இருக்குது. ஆனா சில சில வீடுகள்ல கொஞ்சம் குறைவண்டுதான் நான் இப்பவும் அந்த விஷயங்கள் இருக்குது. இப்ப ஹஸ்பண்டும் சரி வைஃபும் சரி சில சில வீடுகள்ல அந்த கொஞ்சம் தெரியாத இப்ப வைஃபை வழியில விடாம படிப்பிக்காம அந்த தனக்கு தான் எல்லாம் தெரியும் தாங்க தண்டக்கன் தொழுக்கான் எல்லாம் இருக்கும்னு வந்துட்டு அந்த சில சில சுதந்திரங்களுக்கு தவிக்கக்குள்ள இந்த பேச்சு சுதந்திரத்தையும் அவை ரெண்டு வச்சிருக்கலாம்.
1: ஆனால் இப்பொழுது காலகட்டத்தில் அதுக்கு நிறையவே மாறி இருக்கலாம்.
4: ஆனா இன்னும் இருக்குது எனக்கு தெரிஞ்ச
1: ரெண்டு அடுத்து வர்ற ஜெனரேஷன்

0: இப்ப ஹஸ்பண்ட் வைஃபுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் பிரச்சனை வரும் தானே. ஆமிக்கு போனா ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வேணா நான் தாங்க வேண்டேன்னா எனக்கு கதைக்கணும். அப்ப அதோட கதைச்சுதான் ஆகணும். அப்ப அப்படியான இதுகள் வந்து அந்த அது வந்து என்ன ஒரு குடும்ப வண்டி இருக்கே பிரச்சனையா இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல வரையில நான். பட் அந்த கதைக்கிறதுக்கு அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் தானே, ஹஸ்பண்டுக்கும் இப்ப கதைக்கிறது என்ன விட்டு ஆள் இல்லைன்னு அப்படி அந்த கட்டாயம் வந்த சுதந்திரம் அது எப்படியும் அங்க வந்துடும் கதைக்கிற சுதந்திரம். அப்படி
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: கேட்டு பாப்போம் சொல்றத.
1: கண்டிப்பா இணைந்து சிறப்பித்த மிக மிக்க நன்றி, அழகான பதிலுக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. ஆமாம், பேச்சு சுதந்திரம் இப்போ குடும்பத்தை தாண்டி ஒரு அரசியல் ரீதியில் பார்க்கும் பொழுதெல்லாம் நிறைய இடங்களில் அந்த பேச்சு சுதந்திரம் எங்களுக்கு தவிர்க்கப்படும், அதாவது அது எங்களுக்கு கிடைக்குவது கிடைப்பது குறைவு. அப்படியெல்லாம் நீங்கள் அதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசலாம். இது எங்களோ ஒரு குடும்பத்தை தாண்டி ஒரு இது வந்து ஒரு எங்களுடைய இனத்தினுடைய இனத்தினுடைய பிரச்சனையை கூட இந்த பேச்சு சுதந்திரம் மிக முக்கியமாக ஒரு விடயமாக கருதப்படுகிறது. ஆகையால் நீங்கள் அதை பற்றியும் இணைந்து பேசலாம். அழைக்க முடியும் தொலைபேசியை 4164 4462 2

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
3: சுகந்தன் 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் space.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கலக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் உற்சாகமா இருக்கிறோம்.
0: அந்த உற்சாகத்துடன் சொல்லுங்க பாப்பம், ஒரு தனி மனிதனுக்கு அந்த பேச்சு சுதந்திரம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விடயம்?
1: தனி மனிதனுக்கு கட்டாயம் பேச்சு சுதந்திரம் இருக்கணும், ஆனால் அது இடம்பொருள் இதுவளை பார்த்துதான் கதைக்கணும். சில பேர் வந்து பெண்கள் சரி ஆண்கள் சரி ரெண்டு பேரும் பேசுவினோம்
0: என்ன,
1: தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது எங்கே என்றாலும். கொண்டு இல்லாத தன்னாலேயே இயலாமையால சில பேர் பேசுறது நேரம் அப்படி அப்படி, அப்ப ஒரு பப்ளிக்கான இடத்துல அதை மாதிரி பேசினால் இல்லாத விஷயத்த கதைக்கக்குள்ள சரியான கோபம் பெறும். உள்ள வேண்டாலும் அந்த இடம் பார்த்துதான் கதைக்கு போகணும். என்ன ஒரு ஆளை பற்றி கதைக்கிறான்டா, பேரை சொல்லி கதைக்கிறான்டா, சும்மா கதைக்கலாம், பேரை சொல்லி சில பேர் கதைச்சிடணும்டா, அது சரியான வில்லங்கமான விஷயமா முடிக்கிடும். என்ன எல்லாம் ப்ரூவ் பண்ணி கதைக்கணும் அப்படின்டா, ப்ரூவ் பண்றதுக்கு கண்ணால கண்டால் தானே ப்ரூவ் பண்ணலாம், மற்றபடி என்னண்டு அரசியல் மேடை அல்ல, சும்மா தேவை இல்லாமல் அவர் இப்படி செய்யறார் இவர் அப்படி செய்யறார் இவர் ஊழல் எடுத்ததுன்னு சொன்னா அது கடைசியில அவர் சொன்னவருக்கு இதா போடும். யோசிக்காம சொல்றது என்ன, அவர் உண்மையா அவர் இல்லாதால இவர் இருக்கு சொல்லி பேசினோம் என்ன.
0: கண்டிப்பா
1: அப்ப அது வந்து கோர்ட் மேலதான் போகும். அப்படி போய் வாயால விட்டவருக்கு தான் தண்டனை கிடைக்குது.
0: ஆனால் அது இப்பொழுது காலகட்டத்தில் அது வந்து சோசியல் மீடியான்னு ஒரு பெரிய ஒரு தளம் இருக்கிறது. அந்த தளத்தால் நீங்கள் அவர்கள் கொடுக்குற வார்த்தைகள் தான் சரி என்று நம்புகிறார்கள் நிறைய மக்கள். அப்போ உங்களுடைய சரியான வார்த்தைகளை அங்கே சொல்ல முடியாமல் தடுக்கப்படுகிறது அப்படி நினைக்கிறீங்களா?
1: அப்படி இல்ல, வார்த்தைகள் நீங்க சும்மா ஒரு ஆளை பற்றி ஒரு ஆள் எழுதுறதும் கூடாது என்ன, உன்னால இயலாமையாலதான் ஒரு ஆள் வேற அப்படி அங்க வச்சிருக்கு இதை வச்சிருக்கேன்னு கதைக்கிற எல்லாம் இவரால இயலாது. இவர் இவருக்கு இவர் வச்சிருந்தால் இவர் சொல்லுவாரு. அப்ப தன்னால இயலாத இன்னொரு ஆள் வச்சிருக்கேன்னு சொன்னால் அவருக்கு அந்த கோபத்திலான அப்படி அவங்கள பேசுறதும்
0: வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும் ஒவ்வொருத்தர். மற்றவர்களை பாதிக்காத மாதிரி நாங்கள் பேச வேண்டும்,
1: பேச வேண்டும்.
0: அப்படி பேசும் பட்சத்துல இப்ப உங்களுக்கு வந்து பொறுத்து எங்களுடைய பேச்சு சுதந்திரம் எங்க மறக்கப்படுது நினைக்கிறீங்க? இப்ப இது வந்து நாங்கள் பேசுவது இதெல்லாம் எங்க எங்களுக்கு மறக்கப்படுது?
1: எங்களுக்கு மறக்கப்படுது வீடுகள்ல வரும் என்ன, வீடுகளை நீங்க அடைபடக்குள்ள சில நேரம் நீங்களும் மாறி சொல்லலாம், பைக்கு பைக் வந்து எனக்கு மாறி சொல்லலாம், சொன்ன வார்த்தையா அப்புறம் திருப்பி எடுக்க இயலாது என்ன. சொல்லக்குள்ள நாங்கள் யோசிச்சுதான் சொல்லணும். இப்ப சொல்லக்குள்ள இருந்துட்டு நீங்கள் வந்து எந்த அம்மா அப்பா இதாண்டலாம், நான் வந்தாவ எந்த அம்மா அப்பா இதாண்டலாம், அதெல்லாம் நாங்கள் தேவையில்லாத வசனங்கள். யோசிச்சுதான் கதைக்கணும், ஒரு ஆளை பிச்சு ஒரு ஆள் கூடாத ஒரு ஆளும் கதைக்க கூடாது.
0: பேச்சு சுதந்திரம் எங்காவது நீங்க இப்ப குடும்பத்தில என்ன சொல்றீங்க, ஆனா குடும்பத்துல நீங்கள் வார்த்தை பிரியோம் சொல்றீங்க, இதுல தடுக்கப்படுதா? இங்க நீங்க சொல்ல முடியாமல் இருக்கிறதா இல்ல தடுக்கப்படுதா?
1: சொல்ல முடியாதான சொல்லி போட்டு சேர்ந்து கஷ்டப்படுவோம், தடுக்கிறது இல்ல, நாங்களாம் யோசிக்கணும் இப்படி அம்மையை பற்றி நான் கூடாதா சொல்றேன், அதெல்லாம் கூடாத விஷயம் தானே, என்ன பெரியாவ சொல்றேன்னு மச்சாக்கள் அறிஞ்சால் அதெல்லாம் பேட்டன்.
0: இப்ப குடும்பத்தை தாண்டி ஒரு பேச்சு சுதந்திரம் ஒரு அரசியல் ரீதியில பார்க்கும் பொழுது எவ்வளவு முக்கியமாக பாடுது?
1: அரசியல்லையும் அரசியல்ல பேசப்படுது இல்லையென்னு சொல்ல, அது கொஞ்சம் நிதானமா தான் பேசினோம் என்ன. உப்பா பாருங்க ராம் வந்து அவருக்கா பேசினேன், கன்னடையா பெட்டி கூடாதா அவருக்கா பேசினேன், அதுக்கெல்லாம் அதுலதான் மாத்தாணிக்கு செய்ய கோபம் வந்தது
0: என்ன,
1: பேட் போட்டால இந்த கனடான்னு சொல்லி சொன்ன. அப்ப அது வந்து கோபத்தை உண்டாக்கும் மற்ற ஆளுக்கு, அவர் ரெண்டாலும் அப்படி சொல்லிடாரு.
0: கண்டிப்பாக இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. ஆமாம், நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பரிமாறலாம். ஏனென்றால் இது ஒரு பேச்சு சுதந்திரம் தான். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஆழமாக நீங்கள் சொல்லலாம். சொல்ல வேண்டிய நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664-4462-22. வாய்ப்பில் இருக்கும் ஏறி சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: அருமையான இது தலையங்கம் வந்திருக்கிறீங்க. பேச்சு சுதந்திரம் என்பது அது மிகவும் முக்கியம்.
0: நன்றி.
2: அது கூடுதலா எல்லா இடங்களிலுமே அது மறுக்கப்படுகின்றதுதான். அது சில நாள் சிறிலங்கா இருந்தாலும் சரி, இந்தியாவில இருந்தாலும் சரி, கூடுதலா மற்ற குடும்பங்களிலேயும் பேச்சு சுதந்திரங்கள் பல இடங்களிலே அதுங்களுக்கு கிடைப்பதில்லை. பெண்களுக்கு ஒரு தேவை வேணும் என்று சொன்னால், இப்ப இந்தியாவில மாண்டசு ஆட்சி குடுத்திருக்கிறோம். அவைகள் மாண்டசு ஆட்சியா இருந்தாலும் அவைகள் தலைமைத்துவத்தின் அனுமதி இல்லாம ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி என்னைக்கு அங்கேயே பொதுவாகவே மறுக்கப்படுகின்றது எல்லாமே. அப்படி இருப்பதில் அர்த்தம் இல்லை. அதை உடம்பு இப்ப நாங்கள் ஒரு கன விஷயங்கள் இப்ப பேச்சு சுதந்திரம் இருந்தும் சில இடங்களில் நாங்கள் அதனை மௌனிக்க வேண்டியதா இருக்கின்றோம். சில இடங்கள்ல எல்லா இடங்கள்லுமே அது வேலை செய்யாது. இப்ப நாங்கள் ஒரு 20 பேர் ஒரு 50 பேர் ஒரு இதுல இருக்கணும், ஒரு விடுதியில இருக்கணும்னு சொன்னால் அங்க ஒரு தலைமத்துவம் ஒரு தவறுகள் சின்ன தவறுகள் அப்படி தப்புகள் செய்யும் போது அவங்களை நாங்கள் தட்டி கேட்க முடியாது. என்றால் நாங்களே அவர்களின் தலைவர்தான் இருக்கிறோம். அப்ப அந்த இடங்கள்ல எங்களை பேச்சு சுதந்திரத்தை வைத்து அவர்களிடம் தடைத்து எங்களுடைய அலுவலை எடுப்பது என்பது அது எங்களால இயலாத விஷயம். வெளிப்படையாக சொல்லி சாதிக்கத்தை சாதிக்கலாம்னா சாதிக்க முடியாது, சாதிக்கவும் கூடாது.
0: என்றால்
2: நாங்கள் சைனால மற்றது கொரியாவெல்லாம் அங்க வரைக்கும் பேச்சு இருந்தாலும் இல்ல, சைனாலும் உள்ளூத்திக்கு போட்டுருவாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அப்படி இப்ப சில இடங்கள்ல பேச்சுமே அதாவது நாங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல எங்களிடம் ஒரு தனித்துவம் ஒன்று இருக்க வேண்டும், ஒரு ஆளுமை ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் அதுல சில இடங்கள நாங்கள் அதை பதைக்கலாம். அதாவது சில நேரம் சொன்ன மாதிரி என்ன மனதப்படுத்தும்படி ஒன்றும் கதைக்கக்கூடாது. அவர்கள் பின்புலத்தில் அவருக்கு பிரச்சனைகள் இருக்கிறாங்க. அவர்கள் அவரை இயக்கிக் கொண்டிருப்பார் தேர்வு. அப்ப அந்த இடத்துல நாங்கள் அவரை கூப்பிட்டு அவர் அதுல மனம் திறந்துட்டாரு. நான் அவனுக்காட்சியை போய் இருக்கு எப்படி அவர் பிரச்சனைக்கு மாட்டப்பட்டு போடுறேன் சொல்லி அவர் அதை மனம் திறந்துட்டார். அப்ப சில இடங்கள்ல நாங்கள் போயிட்டு வந்து பிரச்சனைக்கு போட்டு நேரத்தையும் கலைக்கக்கூடாது. அவரை ஒரு குறிக்கப்பட்ட அவரு அன்னைக்கு என்ன பிரச்சனை அவர்கள் கலந்து ஆலோசிக்கிறான். அப்படி
0: நல்லது, அழகான நல்ல பதில், நல்ல நீங்கள் நல்ல பாயிண்ட்ஸ்கள் கொண்டு வந்தீர்கள். நல்ல நன்றி இணைந்து சிறப்பித்தமைக்கு.
2: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் செல்வி கலைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் செல்வி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமாக இருக்கின்றேன்.
0: என்ன இன்னைக்கு பிந்தி நீங்க வர?
3: வெளியிலையும் சில இடங்கள்ல கதைக்க முடியும். வீட்டில இல்லாம வீட்டிலேயே அடக்கி அடக்கி வச்சா வெளிய அளவையால கதைக்க
0: முடியாது.
3: அது வீட்டுல வந்து என்ன ஒரு சின்ன விஷயம் செய்தாலும் அந்த ஃபேமிலி என்ன ஒரு 4 பேர் இருந்த ஒரு ஃபேமிலி என்ன அந்த ஃபேமிலி 4 பேரும் சேர்ந்து கதைச்சு ஒரு வேலையை செய்ய வேணும். செய்யத்தான் ஒவ்வொருத்தர ஒப்பீனியன் வேறு மேடம், ஒவ்வொருத்த கருத்துலயும் சில கருத்துகள் நல்ல கருத்துகளாகவும் இருக்கும். அது அதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா நல்ல அது கொண்டு போற சரியான வழியில போகக்கூடிய கருத்துகளாகவும் இருக்கும் தானே. அப்ப அது நாலு பேரோட கருத்து வீட்டுல அது சில வீட்டுல ஆம்பளை பொம்பளை எல்லாம் மட்டும் தட்டினா உனக்கு ஒண்ணு தெரியாது உனக்கு ஒண்ணு தெரியாது
0: பேசுவதற்காக அவர்கள் தயங்குவார்கள்.
3: ஏன்னா தங்களுக்கு தெரிய மாட்டேன், ஆனா அங்க பாத்தீங்கன்னா அங்க அவைக்கு தெரியாது, அதுதான் அங்க சுரப்பி போட்டு மாறது. ஆறு கூடுதலா ஏதாவது மட்டன் தட்டி ஒரு தடவை வச்சு வச்சு உனக்கு தெரியாது தெரியாதுன்னு செய்கிற ஆளோ அந்த ஆளும் அங்க முழுத சுரப்புற வேலையா பாக்க அந்த கருத்தை இதையிட்ட கேட்டு செய்திருந்தா நிறைய பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணலாமே. அப்பதான் அந்த மற்றவை இப்ப பிள்ளைகளா இருந்தாலும் பிள்ளைகளை கதைக்க விடணும். அப்பதான் அதுல இருந்து ஸ்கூல்லயோ வழியா அதை தங்களுக்கு எதுவும் விவரம் இல்லை, அதனால அதை ஹேண்டில் பண்ண முடியும் வேணா கருத்துக்களை வைக்க முடியும்.
0: கண்டிப்பா
3: சில பிள்ளைகள் அமைதியா பேசாம காமா இருக்கிறனா அங்க பிள்ளைகள் வந்து வீட்டுல பேசாம பேசாம உனக்கு ஒண்ணும் தெரியாது உனக்கு ஒண்ணும் தெரியாது. அது அந்த தவப்பன் தாயை செய்யும் போது பிள்ளைகளும் தாயா தாய்க்கு அப்படி இல்லை உனக்கு ஒண்ணும் தெரியாது உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு மட்டும் தட்டுங்க.
0: குழந்தைகளுக்கு வந்து அந்த பேச்சு சுதந்திரம் நாங்க கண்டிப்பா கொடுக்க வேண்டும். கொடுத்தால்தான் அவர்கள் தங்களுடைய கருத்து கடைபடிவாக முன்வைப்பார்கள். நாங்கள் அதை அடக்க வழிக்கிட்டோம்னு சொன்னா அவர்கள் திருப்பி அந்த அடுத்த முறை அவர்கள் அந்த கருத்துக்களை சொல்வதற்கு தயங்குவார்கள்.
3: அப்ப அந்த பிள்ளைகள் அப்ப தங்களுக்கு எதுவும் பிரச்சனை தங்களுக்கு ஏதாவது தேவையா அதாவது வந்து கேட்க போறது இல்ல. அப்ப அது அங்க பிள்ளைகள் ஒன்று மடி மாறி போகும் இல்லையோ அதை ஏலாம அப்படியே போய் அதெல்லாம் பிரச்சனைகள் மாட்டுப்படுங்க. அப்ப பிள்ளைகள் கதைக்க வேணா காதை கொடுத்து வண்டியுமே ஆறுதலா ரிலாக்ஸா கேட்க வேணும். என்ன சரி ஒரு இதா ஓகே இது இப்படி செய்யலாமண்டா உங்களுடைய கருத்து என்ன? ஓகே நாங்க இவ்வளவு ஒரு 25,000 ஒரு இது செய்ய போறோம் ஒரு ஃபங்க்ஷன் செய்ய போறோம்னா இதுக்குள்ள அடக்கிறதுக்கு உங்கள்ட்ட நீங்க இதை எப்படி செய்வீங்க உங்களோட சொல்யூஷன் என்ன? ரெண்டு பிள்ளைகிட்ட கேக்குற பிள்ளைகள் ஐடியா சொல்லுங்கல்ல நீங்க படிக்கிற பிள்ளை தெரியாதா என்ன இது இல்ல உனக்கு ஒண்ணும் தெரியாது மேசியை சொல்றது உனக்கு ஒண்ணும் தெரியாது இப்படியே மட்டன் தட்டி மட்டன் தட்டி அந்த ஆதி காலத்துல இருந்து அது ஒரு இது இருக்கு ஆண்கள் பெண்களை மட்டன் தட்டுவா.
0: ஆனால் அது இப்பொழுது காலகட்டத்தில் நிறையவே மாறிவிட்டது மாறிட்டு வர ஜெனரேஷன் அது மாறிவிட்டதா
3: இருக்குது மாறினாலும் இருக்குது ஒரு சில இடங்கள்ல அது இருக்குது இப்ப வரைக்கும். அந்த உண்டு இதே ஆண்கள் தான் பேச்சுட்டு வந்தா இல்ல அவரு பேச்சுட்டு வந்த இல்லாமே அவர் வந்து 24 hours தோடி எல்லாம் கலைக்கிறார்.
0: சரியான ஒரு கேள்வி
3: இப்ப பேச்சுட்டு வந்த இருக்கிறதுனாலதான் நானே உங்களோட கலைக்கிறேன். அப்ப எங்களுக்கு பேச்சு அப்ப பேச்சுட்டு வந்துடும் அங்க இருக்கு நாம எங்களுக்கு கிடைக்கிற பேச்சுட்டு வந்து நாங்க பிள்ளைகளை கொடுக்க வேணும். அப்பதான் பிள்ளைகளும் வெளியால இப்ப வேற வேற நிறைய பிரச்சனைகள் விட்ட விட்டு வெளியால தாண்டினா வரும் அதுல சோல்வ் பண்ணணும் அதுல இருந்து அதுகள் மீண்டு வரணும் வேண்டாம் அதுகளுக்கு அந்த பேச்சுட்டு வந்து வீட்டிலேயே கொடுக்க வேணும். தாராளமா பேசமா நான் இருக்கிறேன் நான் உனக்கு நிக்கிறேன் நீ தாராளமா பேசு நீ தாராளமா அந்த பிரச்சனையே தண்டு நீ ஹேண்டில் பண்ணு விட்டுட்டு விட்டு பின்னால நிக்க வேணும். அப்ப அது ஒரு பிள்ளைய பயப்படாம வாழுங்க
0: என்ன
3: மட்டம் தட்டி தட்டி தட்டி எல்லாரையும் மனைவியில இருந்து கணவர் மனைவிய மட்டம் தட்டி வைக்கல அங்க இருக்காது ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ ஆமா உனக்கு ஒண்ணு தெரியாது உனக்கு ஒண்ணு தெரியாது வந்துட்டு போவுங்க அங்க போக்கல அந்த மணி அவருக்கு மரியாதையும் இல்ல பிள்ளைகளும் மரியாதை கொடுக்கறேன் கணவரும் மரியாதை கொடுக்க அந்த கடவை யோசிக்கிறது கடைசியில வயது போய் இதான் வந்து மனுஷி தான் பாக்க போகுது அந்த மனுஷி அப்ப என்ன கொண்டு தெரியாதுன்னு விட்டு அவற்ற நிலைமை என்னட்டு அவருக்கு அது தெரியாது
0: அவர்கள் என்ன பேச வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கண்டிப்பாக
3: நாங்க எப்பயுமே சரியான வாழையில போறோம் நாங்களும் பிள்ளைய விடுவோம்.
0: இந்த உலகத்துல யாருமே சரியண்டு இல்ல எல்லாருக்குள்ளயுமே ஒருவருக்கு பிள்ளைகள் இருக்கிறது
3: நாங்க கருத்து கேட்கும் போது சரியா இருக்கும் செய்து பார்ப்போம் போறதுதானே. இதுல என்ன வந்ததுன்னு தெரியாது, பேச்சு தான் வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். என்ன பண்றதுல அதான் வீட்டில இருந்து பேச்சு தான் ஆரம்பிக்கணும். அப்பதான் எங்கேயாவது பிள்ளை நடந்தாலும் எங்களால கேட்க முடியும்,
0: கேட்க முடியும். கண்டிப்பா, நன்றி நன்றி. இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. ஆமாம், பேச்சு சுதந்திரம் என்பது வந்து கண்டிப்பாக எல்லோருக்குமே இருக்க வேண்டிய ஒரு விடியம். அது வந்து ஒரு தனி மனிதனுக்கு கண்டிப்பாக பேச்சு சுதந்திரம் வேண்டும். அது வீட்டிலேயே தொடங்கினால்தான் அந்த சுதந்திரம் வந்து வெளி உலகில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுவும் இடம் பொருள் ஏவல் பார்த்து தான் கண்டிப்பாக நாங்கள் அந்த வார்த்தைகளை, அது மிகவும் முக்கியமான ஒரு விடியம். அந்த எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் எப்படி பிரயோகிக்க வேண்டும் என்பது வந்து எங்களுடைய, அது வந்து எங்களுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இப்பொழுது எல்லாம் இப்போ முந்தைய காலகட்டத்தில் எல்லாம் இந்த சோசியல் மீடியா அவ்வளவு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயமாக இருக்கல. ஆனால் இப்பொழுதைய காலகட்டத்தில் அதில் தான் எல்லாமே நடக்கிறது. இப்போ சோசியல் மீடியா நீங்கள் என்ன ஒரு கருத்து சொன்னாலுமே எனக்கு பேச்சு சுதந்திரம் சொல்வார்கள். அதை நாலு பேர் பார்க்கும் பொழுது அது தவறாகத்தான் புரிந்து கொள்ளப்படும். அப்பொழுது அதெல்லாம் நீங்கள் என்ன கருத்துக்களை நீங்கள் சொல்ல வேண்டும் என்பது உங்களுடைய கண்டிப்பான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை வந்து நீங்கள் யார், நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை, நீங்கள் தவறான கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள் என்றால் நீங்கள் யார் என்பதை தான் இந்த உலகக்கு நீங்கள் நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். மற்றவர்கள் தவறென்று நீங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் தவறாக பட மாட்டார்கள். நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தான் தவறான நபராக இந்த உலகத்துக்கு நீங்கள் பிரதிபலிப்பீர்கள் என்பதை உங்களுடைய, அது வந்து அதை நீங்கள் உங்களுடைய மைண்டில் நீங்கள் வச்சுக்கொள்ள வேண்டும். அது வந்து ஒரு உண்மையில் ஒரு இது வந்து ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய கருத்துக்கள் சரியான கருத்துக்களை நாங்கள் முன்வைக்க வேண்டும். மற்றவர்களை நாங்கள் தவறான முறையில் நாங்கள் சொல்லக்கூடாது. அதெல்லாம் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அது மிகவும் முக்கியமான விடயம். அது மட்டுமின்றி இப்போ நாங்கள் ஒரு அந்த சோஷியல் மீடியாவில் நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் வரவேற்கத்தக்க விடயம். நிறைய விடயங்கள், நல்ல விடயங்கள் இருக்கிறது. அந்த நல்ல விடயங்களில் நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க விடயம். அது உங்களை பார்த்து உங்களுக்கு அடுத்து வர ஜெனரேஷன் அதை நல்லா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு என்ன வேண்டுமானாலும் பேசலாம், எனக்கு சுதந்திரம் இருக்குது, நான் என்ன வேண்டுமானாலும் பேசலாம்ட்டு கண்டிப்பாக பேசக்கூடாது. அது பேசுவது அது சரியான முறையாகவும் இருக்காது. அப்படி பேசினீர்கள் என்றால் நீங்கள் யார் என்பது தான் இந்த உலகக்கு நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். அது முக்கியமான விடயம். அது மட்டுமின்றி இப்போ ஒரு அரசியல் தளத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது கூட எங்களுக்கு நிறைய இடங்களில் அந்த பேச்சு சுதந்திரம் தடுக்கப்படுகிறது. இப்பொழுதைய காலகட்டத்தில் கூட நீங்கள் பார்க்கும் பொழுது நிறைய இடத்துல ஒரு அரசியல் மேடையில் கூட அந்த பேச்சு சுதந்திரம் தடுக்கப்படுது. அது அப்படி தடுக்கப்படும் பட்சத்தில் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்லி நிரூபிக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கட்சி அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அதை ஏற்படுத்தும். ஆகையால் இப்போ நாங்கள் பார்க்கும்பொழுது கூட நிறைய அரசியல் தளத்தில் இந்த எங்களுக்கான பேச்சு சுதந்திரம் இன்றைக்கு இவர் தான் பேசுவார் என்று சொல்லிப்பட்டு போவார்கள், மற்றவர்களுடைய மைக்கெல்லாம் ஆஃப் ஆகிடும். அப்படியான நிலைமையெல்லாம் இப்பொழுது காலகட்டத்தில் இருக்குது. எங்களுடைய பேச்சுகளை நாங்கள் சொல்வதற்கான ஒரு சொல்லலாம், அந்த சொல்வதற்கான வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டும். சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் இருக்கின்றது, நாங்கள் என்ன வேண்டுமானாலும் பேச அது பேசக்கூடாது. நாங்கள் சொல்ற வார்த்தைகளால் இந்த உலகக்கு சில மாற்றங்கள் ஏற்படுமானால் அதுக்கேற்ற மாதிரியான பேச்சுக்களை நாங்கள் பேச வேண்டும். கண்டிப்பாக இந்த எங்களுடைய பேச்சுக்கள் தான் இந்த எங்களுடைய குடும்பத்தை தாண்டி அது வந்து ஒரு அரசியல் ரீதியில் பார்க்கும்பொழுது எங்களுடைய நாட்டுக்கு அது மிகப்பெரிய ஒரு பலத்தை ஏற்படுத்தும். ஆகையால் எங்களுக்கு நாங்கள் என்ன பேச வேண்டும் என்பது கண்டிப்பாக எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் எப்படி பேச வேண்டும், யாரோட பேச வேண்டும், என்ன விடயத்தை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும், எனக்கு பேச்சு சுதந்திரம் இது கண்டு விட்டுட்டு நான் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்பது தவறான கருத்து. அப்படி செய்யவும் கூடாது. இன்னும் இப்போ அது வந்து கூடுதலாக நாங்கள் இந்த சோஷியல் மீடியா அப்படி ஒரு வேர்ஸ்டான சிச்சுவேஷனில் போய்கொண்டிருக்கு. அது உங்களை தாண்டி உங்களுடைய சார்ந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அது நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும். அதையெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை நீங்கள் பேசினீர்கள் என்றால் நீங்கள் யார் என்பதை இந்த உலகக்கு நிரூபிப்பீர்கள் என்பது என்னுடைய தலைமையான கருத்து. இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. நிறைய பேசலாம், இதை பற்றி நிறைய பேசலாம், ஆனால் நேரம் போதாமையாக இதுடன் நான் நிறைவு பெறுகிறேன். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டியோட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
6: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
7: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
6: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.

0: என்ன
1: என்ன,
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணும் இல்லையே.
0: ஒண்ணு இல்லைன்னா ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை, நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதல் அழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை பெய்யும். அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155.
7: 2068-0155. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளவாடங்கள், பெத்திகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர், தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600.
8: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
9: Working for you.
8: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: Working for you.
10: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
11: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
12: முதியோர் பராமரிப்பு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விடாமின் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: தமிழில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 627-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. 416-489-2000. GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கார்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
2: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 குணா இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும் அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன் இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca
6: மிஸ்ஸஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049
7: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவல்லடா
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
9: அதிகாரம் 52 தெரிந்த வினையாடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும் அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஆமன்பர்களே ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2700.

0: ஜி, இப்ப ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் மாலை நேர ஒளிபரப்பு. இன்று 17 செப்டம்பர் மாதம் 2026 ஆண்டு வியாழக்கிழமை மற்றொரு மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இப்பொழுது முதல் நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் மாலை நேர ஒளிபரப்பு தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். வழமை போல 5 மணி தொடக்கம் 6 மணி வரை நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம். 6 மணி தொடக்கம் 7 மணி வரை அறிந்து வரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்ஸ்பை கதம்ப நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நேர்கள் 7 மணி தொடக்கம் 8 மணி வரை திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்கள் அபிமானம் பெற்ற நீல் பல் சொல் நிகழ்ச்சி உங்களை இன்றும் மகிழ்விக்க இருக்கின்றது. இந்த நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற அனைத்து நேர்களுக்கும் எங்களது இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் வாழ்த்துக்களை தெரிவித்து இப்பொழுது இந்த மனத்தியாரத்தின் செய்தி அறிக்கையுடன் இணைந்திருப்போம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மனத்தியால செய்திகள்
1: CMR Tamil HD Hourly News.
2: பேருந்துகளுக்கு சட்டவிரோதமான முறையில் வீதி அனுமதி பத்திரங்களை வழங்கிய சம்பவம் தொடர்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ரேணுக பெரேரா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரன்கொட மற்றும் ஜோசித ராஜபக்சே ஆகியோருக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மட்டக்குழி ராஸ்ல முனகந்த பகுதியில் இடம்பெற்ற கோர வாகன விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளதாக கொழும்பு தேசிய மருத்துவமனை தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. எமிரேட்ஸ் விமான சேவையில் போயிங் 779 விமானங்களை இலங்கையில் சேவையில் ஈடுபடுத்துவது தொடர்பாக ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒட்டுமொத்தமாக 57% பணிகள் நிறைவடைந்துள்ளன. அங்கு புறநோயாளிகள் பிரிவு 2027 ஜனவரி 1 நடைமுறைக்கு வரும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வரும் 19 திராவிட முன்னேற்றக் கழக முப்பெரும் விழா அக்கட்சியின் தலைவர் MK ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவி வருகின்றது. இதுவரை 16,000 மேற்பட்டோர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தினமும் 100 வரை பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பிரிக்ஸ் உச்சி மகாநாட்டில் பங்கேற்ற உலகத் தலைவர்கள் சிலரின் உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் பொய்யானவை என இந்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. கனடாவில் முக்கிய விமான நிலையங்களில் தனியார் முதலீட்டை அனுமதிக்கும் திட்டத்தின் கீழ் பயணிகளிடம் நியாயமற்ற வகையில் கட்டணங்கள் அதிகரிக்கப்படுவதை மத்திய அரசு தடுக்க நடவடிக்கை எடுக்கும் என போக்குவரத்து அமைச்சர் ஸ்டீபன் மேக்கினன் தெரிவித்துள்ளார். கெனடிய பிரதமர் மாக்கானி அறிவித்துள்ள புதிய புரொடக்டிவிட்டி மெகா டிடக்ஷன் வரிச்சலுகை திட்டத்துக்கு ஒன்றாரிய முதல்வர் டாக்ஃபோர்ட் ஆதரவு தெரிவித்துள்ளார். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராகும் முயற்சியை ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்றுக்கொண்டால் ஐரோப்பிய நாடுகள் மீது கடுமையான இறக்குமதி வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். அமெரிக்க மத்திய அரசின் சிவில் கொள்முதல் திட்டங்களில் கனடாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை நீக்குவதற்கான உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ஈரானுடனான போர் முடிவை நோக்கி நகர்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தைவான் அதிகாரிகளுடன் அண்மையில் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பலஸ்தீனர்களின் கட்டிடங்களை இடிக்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த இஸ்ரேல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக ஆய்வாளர்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளுக்கு புதிய வரிகள் விதிக்க அமெரிக்காவுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை இந்தியா அமெரிக்கா இருதரப்பு உறவுகளை பாதிக்கக்கூடும் என இந்தியா எச்சரித்துள்ளது. வட்டி விகிதத்தை உயர்த்திய அமெரிக்க பெடரல் ரிசர்வின் முடிவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளதுடன் வட்டி வீதம் மேலும் குறைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் 13 சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் புதிய திட்டத்தை ஐரோப்பிய ஆணையம் முன்மொழிந்துள்ளது.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3

0: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: பொட்டு வைத்த ஒரு வட்ட நில
4: நேரம் இப்பொழுது 5:07. நேர்கள் CMR தமிழிஸ்டியின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது. முதல் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளாம். வளம்பி போல் அலையுங்கள். 416-6444-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளாம். வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாகவும் இதே இலக்கத்தில் வாட்ஸ்அப் ஊடாகவும் அழைத்து நேர்கள் பாடல்களை விரும்பி கேட்கலாம்.
5: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ்

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நோத் ஜோக்கில் ஒரு அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கின்றது. நோத் ஜோக்கில் 17 வயது சிறுவன் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் 16 வயது சிறுவன் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. கனடாவின் நோத் ஜோக் பகுதியில் 17 வயது சிறுவன் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக 16 வயதுடைய சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டு முதலாம் நிலை கொலை குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றார்கள். கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் 3:30 மணியளவில் ஜோன் வீதி மற்றும் பின்ச் அவென்யூ வெஸ்ட் சந்திப்புக்கு அருகில் உள்ள பேருந்து நிறுத்தத்துக்கு அருகே காசி அகஸ்ட் என்ற சிறுவன் துப்பாக்கிச் சூட்டு கிழக்கானார். தீவிர காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் பலனின்றி உயிரிழந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்ட 16 வயது சிறுவன் மீது முதலாம் நிலை கொலை குற்றம் மற்றும் நன்னடத்தை உத்தரவை மீறியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. கனடாவில் தற்போது இளையோர் குற்றவியல் நீதி சட்டத்தின் கீழ் சந்தேக நபரின் பெயர் மற்றும் அடையாளங்களை வெளிப்படுத்துவது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. துப்பாக்கிச் சூட்டுக்கான பின்னணி அல்லது காரணம் குறித்து போலீசார் இதுவரை எதுவும் தெரிவிக்கவில்லை. என்றாலும் தற்காலத்திலே தொடர்ச்சியாக கைபேசி பாவனைகள் மற்றும் பல்வேறு விதமான விளையாட்டுக்கள் கணனி விளையாட்டுக்கள் போன்றவற்றால் சிறுவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் மீது இவ்வாறான வன்முறை எண்ணங்கள் தலை தூக்கி இருப்பதாக பொதுவான ஒரு கணிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. ஆகவே பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை நீண்ட நேரம் கைத்தொலைபேசிகளில் பல்வேறு விதமான இந்த வீடியோ கேம்ஸ் போன்றவற்றுடன் இணைந்திருப்பதை இயன்றளவு கட்டுப்படுத்த வேண்டும் என்பது பொதுவாக பலராலும் சொல்லப்படுகின்ற தொடர்ச்சியான அறிவுறுத்தல்கள். நிகழ்ச்சியில் முதலாவது நீர் இணைகின்றார். வணக்கம். ஓ நலம் மதி, நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
1: என்ன
0: பாடலோட வந்தீங்க?
1: பாடல் இதயம் படத்திலிருந்து ஒத்து வைத்தீங்க.
0: இந்த பாடலுக்கு என்ன காரணம்?
1: காரணம் பெருசா ஒன்றும் இல்ல. திடீரென்று ஜெயதுதாஸ் ஐயா அந்த பாட்டுக்கு அப்புறம் மனிதா வச்சேன். அப்ப இந்த பாட்டு ஞாபகம் வந்து
0: நல்லது. அது ஜெயதுதாஸ் பாடல் என்பதை விட இதய முரளி பாடல் என்பதனால் பெரிய புகழ் பெற்றிருந்தது ஒரு ஒரு காலத்தில். இதய முரளி, அந்த ஒரு தலை ராகம், இதயம் திரைப்படம் எல்லாம் பெருவெற்றி பெற்ற திரைப்படங்கள். ஒரு காதல் தோல்வி படங்கள், குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள், பல்கலைக்கழகம் சார்ந்த கல்லூரி சார்ந்த கதை, மக்கள் மத்தியில் அப்படியே சிம்பிளாக எடுபட்டு. சரி, நன்றி மதி. பாடல் அளிக்கும். ஆமாம், நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். தற்போது டொரண்டோ பெரும்பாகத்தின் வெப்பநிலை 22 பாகை செல்சியஸாக நிலவுகிறது. இரவு பொழுதில் 14 பாகையாக வீழ்ச்சி அடையும். காற்று மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பகல் பொழுது வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், இரவு பொழுது வெப்பநிலை 12 பாகை செல்சியஸாக நிலவ இருக்கின்றது.

0: வட்ட நிலா, சுட்ட நிலா என்று பல நிலாக்களை தந்த அந்த பாடல். இது என் திரைப்படத்தில் கே ஜே ஜேசுதாஸ் குரலில் மதி விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 5:18. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் மாலை நேர தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கு.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
2: வணக்கம், நான் உங்கள் மனோ பேசுகிறேன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

0: நேர்களை, வியாழக்கிழமை காலை இன்று கனடா முழுவதும் 6 மாகாணங்களில் ஏற்பட்ட 911 சேவை தடை சரி செய்யப்பட்டு விட்டதாக அவசரகால மீட்பு சேவைகள் மற்றும் பெல் கனடாவின் செய்தி தொடர்பாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். பெல்லின் அடுத்த தலைமுறை 911 நெட்வொர்க்கில் ஏற்பட்ட சிக்கல்களால் மென்டோஃபா, ஒன்டாரியோ, கியூபெக், நியூ பிரவுன்ஸ்விக், நோவா ஸ்கோசியா மற்றும் பிரின்சஸ் எட்வர்ட் ஆகிய பகுதிகள் முழுவதும் ஏற்பட்ட இடையூறுகளுக்கு பிறகு சேவை முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டிருப்பதாக பெல் கனடா தெரிவித்திருக்கின்றது. சேவை தடையின் போது நாடு முழுவதும் உள்ள அவசரகால மீட்பு சேவைகள் குடியிருப்பாளர்களை லேண்ட்லைன், வைஃபை ஹவுலிங் வெவ்வேறு சேவை வழங்குநர்களுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசிகளை பயன்படுத்துமாறு அல்லது அவசரமற்ற எண்களை தொடர்பு கொள்ளுமாறு வலியுறுத்தப்பட்டார்கள். கனடா முழுவதும் 911 சேவை அந்தந்த பிராந்தியத்தில் உள்ள பழைய தொலைபேசி சேவை வழங்குநருடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று ரோஜர்ஸ் செய்தி தொடர்பாளர் கேத்தரின் கிங் ஒரு மின்னஞ்சலில் தெரிவித்திருந்தார். மினிடோஃபா, ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் முதல் அட்லாண்டிக் மாகாணங்கள் வரை வெல் அந்த சேவையை வழங்குகிறது என்று அவர் கூறியிருக்கின்றார். இதற்கிடையில் பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் அல்பர்டா மாகாணங்களுக்கு டெலஸ் நிறுவனம், சஸ்கச்சுவானில் சாஸ்டெல் நிறுவனம் சேவை வழங்குகின்றன. இது 911 தொடர்பான சேவை தொடர்பான ஒரு இடையூறு, இன்று காலையில் ஏற்பட்ட இடையூறு தொடர்பான ஒரு செய்தி. நிகழ்ச்சியில் பாடல்களுடன் நேர்கள் இணைகின்றார்கள். அடுத்த நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: மாலை வணக்கம் குயின்சன்.
0: மாலை வணக்கம் குயின்சன், எப்படி
1: இருக்கிறீர்கள்?
0: மகிழ்ச்சி தானே குயின்சன், பாடல் கேட்க வந்தா மகிழ்ச்சி தானே எங்களுக்கும்.
1: கண்டிப்பா.
0: என்ன பாடல் குயின்சன்?
1: உன்னுடன் திரைப்படத்தில் கொஞ்சம் மாடப்புறா.
0: ஏன் கொஞ்சம் மாடப்புறாவோட நிக்கிறீங்க?
1: அன்னைக்கா இதுவும் முரளியோட படம் மாட்டோம்.
0: இதுவும் முரளியோட படம் தான்.
1: ஆமா. நல்ல பாடல் கண்ணா கேட்டில கேட்டு பாவோம்.
0: அது எல்லாரும் கொஞ்சம் மாடப்புறான்னு சொல்றது. கொச்சின் மாடப்புறா. கொச்சின் என்றது கேரள மாநிலத்தின் ஒரு மிகப்பெரிய துறை விமான நிலையம் கொண்ட ஒரு பெரிய நகரம். அந்த கொச்சின் பிரதேசத்தில் தான் இந்த பாடல் படமாக்கப்பட்டிருக்கு, முரளிக்கும் கௌசல்யாக்கும் இடையில். அப்ப அது கொச்சின் மாடப்புறான்றது தான் என்னுடைய கணிப்பு. அது கொஞ்சம் மாடப்புறான்னு நேர்களை எல்லாரும் அப்படித்தான் சொல்லிடும். கொஞ்சம் மாடப்புறா பாடல் போடும் கொண்டு தான் கேட்கணும். நான் அது கொச்சின் மாடப்புறா பாடல் போடுறேன் உங்களுக்கு. நன்றி.
1: நன்றி வணக்கம்.

0: அந்த பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுவர்ணலதா குழுவினர் குரல்களே. அழகான ஒரு மெட்டு தேனி சித்தன்ற தேவா இசையில் பாடல். குயின்ஸ்டன் விருப்பத்தில் உன்னுடன் திரைப்படத்தில் இருந்து ஒளித்தோம். இந்த நேரம் 5:29 நேர்கள். சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்கும் நேர் விருப்ப பாடலுடன் இணைந்திருக்கு நேரம்.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன்.

0: keep listening to CMR Tamil HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன்சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் com. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் வாசனா, இது எப்படி நலமா இருக்கீங்களா?
0: இதே நன்றி, நீங்கள் நலம்தானே?
1: நலமா இருக்கின்றேன், நன்றி. நான் இன்றைக்கு பையா பழத்தில் இருந்து துளி துளி என்ன மழையாய் வந்தாலே ஒழிய போகுது போல இருக்குது.
0: நேரம் சரியாக 5:31 நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேயர் விருப்ப பாடலுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்களை தொடர்ச்சியாக அமெரிக்காவால் கனடாவுக்கு பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணை உறுப்பினராக கனடாவை இணைப்பதற்கான முன்மொழிவுக்கு ஒன்றியத்தின் தலைவர் லேயன் தற்போது ஆதரவு தெரிவித்துள்ள வேளையில், நேற்று ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய லேயன் கனடாவுக்கான கதவுகளை திறக்க விரும்புவதாக முக்கிய துறைகளில் பிணைப்பை உருவாக்கும் என்று தெரிவித்திருந்தார். கனடாவை இணை உறுப்பினராக்குவதென்ற நடைமுறை அமுலுக்கு வர சில ஆண்டுகள் எடுக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த செய்தியை கேட்டு கொஞ்சம் 51st மாநிலமாக மாற்றுவது தொடர்பான அவரது கருத்துக்களால் ஏற்கனவே அமெரிக்கா கனடா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்து பதட்டம் ஏற்படுத்த இருக்கின்ற நிலையில், இணை உறுப்பினர் என்ற தகுதி ஐரோப்பிய ஒன்றியத்தில் கனடாவுக்கு கிடைத்தால் பல்வேறு சவால்களை கனடா எதிர்கொள்ளும் என்ற ஒரு பெரிய எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். பகைமை செயலாக அது கருதப்படும் என்று கோடிட்டு காட்டியிருந்தார். இப்பொழுது கனடாவுக்கு மேலும் ஒரு தலையீடு உருவாகி இருக்கின்றது. என்னவென்றால், பிரித்தானிய தலைமையிலான கூட்டுப்படை பிரிவில் முழுநேர உறுப்பினராக இணைவதற்கு கனடா உத்தியோகபூர்வமாக விண்ணப்பித்திருக்கின்றது. இதற்கு பிரித்தானியா தனது ஆதரவை வழங்க உள்ளதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்திருக்கின்றார்.

அவசர காலங்களில் விரைவாக செயற்படும் நோக்கில் 10 நேட்டோ நட்பு நாடுகளை கொண்டு 2014 இந்த இராணுவ கூட்டணி உருவாக்கப்பட்டது. தற்போது நிரந்தர உறுப்பினராக இணைய கனடா விண்ணப்பித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது மேலும் அமெரிக்காவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே ஐரோப்பிய யூனியனில் இணையப்போவதாக இணை உறுப்பினராக இணையப்போவதாக கனடாவை ஐரோப்பிய யூனியன் தலைவர் அழைப்பு விடுத்துள்ள நிலையில், கனடாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற நிலையில், இப்போது பிரித்தானியா கூட்டுப்படை தலைமை செயலகத்தில் அல்லது கூட்டுப்படை செயற்பாடுகளுடன் கனடாவையும் இணைத்துக் கொள்ள இருப்பதாக இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது மேலும் அமெரிக்காவை சீண்டுவதாக பல்வேறு விதமான அரசியல் வட்டாரங்கள் எச்சரித்திருக்கின்றன.

0: அது பையா திரைப்படம் ஹரிச்சரன் மற்றும் தன்வி சா ஆகியோரது குரல்களில் பாடல். இது என் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 5:38. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்களே, அனைத்து நேர்களையும் நாங்கள் ஒன்றாக இணைக்க இருக்கின்றோம். காத்திருங்கள் விளம்பர இடைவெளியின் பின்.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. வொர்க்கிங் ஃபார் யூ. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் பாசன், நான் மகன்களைக்கின்றேன். உங்களுக்கு மயக்கும் மதுர மாலை வணக்கங்கள் உரித்தாகட்டும்.
0: சரி, இந்த பிஜிஎம் என்ன பாடல் மது?
1: என்ன பாடல்? நான் இந்த பாடு கேப்போம், துடிக்கிறேன் மயங்க அந்த பாடு கேப்போம்.
0: விளங்கல.
1: தவிக்கிறேன் அந்த பாட்டு.
0: தவிக்கிறேன் தயங்குறேன் என்ன?
1: ஆமாம்,
0: அது வடிவா கேட்கணும். நீங்களே என்ன அந்த பின் வரிகளை எல்லாம் சாப்பிடுறோம். நன்றி வரேன்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரையும் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம் வாசன், இது எஸ் பி சரண் பேசுறேன்.
0: எஸ் பி சரண் வாருங்கள். வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நலம் நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
2: ஓ, நான் நலமா இருக்கிறேன். ஒரு பாடல் உண்டு, இளையராஜா, எம்எஸ்சி, கண்ணதாசன், வாலி, புதுமை பித்தன் எல்லாம் ஜாம்பவாங்க கோல வச்ச நேரத்துல இந்த பாடல், இந்த வெளியும் இந்த கவிதை நயமும் விஷயம் எனக்கு கொஞ்சம் பழைய பாடு தான். ஒரு புதுசா அவர் வந்த தூயவன் என்ற கவிஞர், சங்கர் கணேசி இசையமைக்க. நீர் மேகம் ஆனால் என்ன, நான் தோகையான பின்னே. சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு நடிக்க ட்ரை பண்ணின யாரு? விஜயகுமார். அந்த படத்துல அப்ப நடமாடும் தடமாய் வந்த மடம் போட்டு விழுத்தா என்னை, அப்படி கொஞ்சம் நல்லா இருக்கும் கவிதை வரிகள்.
0: இதுல அந்த வரிகள் கண்ணதாசனா தூயவனா? எனக்கு அதுல ஒரு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது.
2: அப்ப நாங்கள் இனி பாக்கோம்னா தூயவன் தான் நான் கேள்விப்பட்டோம். பாப்பவன்
0: இல்ல, தூயவன் என்றவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், வைதேகா திருந்தால் திரைப்படத்தை தயாரித்தவர். நான் கடந்த புதனுக்கு முதல் புதன் இந்த ஒரு திரைப்படம், என்ன திரைப்படம் என்றா, வரப்பிரசாதம் திரைப்படத்துல கங்கை நதியோரம் ராமன் நடந்தான் அந்த பாடல். எனக்கும் ஒரு தவறா, நான் ஆரம்ப காலத்துல பல நிகழ்ச்சிகள் புலமைப்பித்தன நிகழ்ச்சி எல்லாம் செய்கிற காலத்தில் புலமைப்பித்தன் பாடலுக்குள்ள அந்த பாடலாம் ஒளிபரப்பினால் அன்றைக்கு எனக்கு ஏதோ கிளிக் பண்ணிச்சு, இது வேறு ஆள் ஏற்றினாண்டு. நான் சொல்லுவேன் அது பெரிய பூகம் போச்சுங்க. வாட்ஸ்அப் ஊடாக, ஃபேஸ்புக் ஊடாக பல நேர்கள் அழைத்து அது புலமைப்பித்தன் இயற்றியதுன்னு சொல்லி பிரதானது.
2: ஓ,
0: அது உண்மையில புலமைப்பித்தன் தான் இயற்றியது. ஆனால் புலமைப்பித்தன் என்ன செய்தவர்ன்றா, அந்த நேரம் தன்ற பெயரை வெளியிடையில.
2: அப்படியோ?
0: ஓ, அதால தான் அந்த பிரச்சனை வந்தது. புலமைப்பித்தன் வந்து அப்போ நாத்திகவாதி, இந்து எதிர்ப்புவாதி, பெரியார் அவையிலோட சேர்ந்து திரிஞ்ச காலம், திராவிட கழகத்தோட. அதால அவர் கம்பராமாயணத்தை எள்ளி நகையாடினார். கம்பராமாயணம் வந்து அந்த கிம்பராமாயணம் கதைத்த காலம், அந்த காலத்துல அந்த நேரம் புலமைப்பித்தன் தான் எழுதினு அந்த பாடலை வெளியிடையில. அதால தான் அந்த குழப்பம், அதுக்கு வேற பேரை போட்டு வெளியிட்டவர். இப்ப அது புலமைப்பித்தன் வெளியிட்ட எழுதிய பாடல் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இப்ப இந்த காலம்.
2: அதே சமயம் வாசன் பிள்ளைங்க ஊதிப்பட்ட தளங்கள் இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு தளங்களும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள்
0: போடுவோம்.
2: தேடிக்கொண்டு போயக்குள்ள எது சரிபட சரியாம இருக்கும்.
0: இது இது பெரும்பாலும் கண்ணதாசனாகத்தான் இருக்கு. நீங்கள் ஒரு வடிவெடுப்பாருங்க.
2: இது தாய் இல்லா குழந்தை பழசுதான் பாட்டானே எனக்கு பிடிச்சவான்.
0: ஓ, நல்ல பாடல், அருமையான பாடல். நன்றி,
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
3: வணக்கம் தாரணி, கலைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலம் தாரணி, நன்றி. நீங்கள் நலமா?
3: ஓ, நான் நல்ல சும்மா வேலை முடிச்சு முடிச்சுக்கிட்டேன்யா.
0: கார்ல போய் கொண்டிருக்கிறீங்க?
3: ஓ இல்ல, இதுல ஒரு கடையில கொஞ்சம் ஷாப்பிங் செய்ய வேண்டியிருக்கேன். அப்ப அதை முடிச்சுட்டு அப்படியே உண்டாவளி கிலோ வந்துட்டு கொஸ்கோக்கு
0: வந்தேன்.
3: பாட்டு எனக்கு இன்னைக்கு வந்து இது கதிர்வேலன் காதல் படத்துல இருந்து அன்பே அன்பே அந்த பாட்டு.
0: அன்பே அன்பே
3: அந்த பாட்டு
0: அன்பே வீட்டை போய்க்கு அன்பே அன்பே என்னோடதான் போகணும்.
3: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர அணுகின்றார். வணக்கம்.
4: வணக்கம் மாலை. வணக்கம் வாசன் சாரா.
0: சாரா மாலை, வணக்கம். வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
4: நலம் இருக்கும். நீங்கள்?
0: நலம் சாரா. சாராக்கு இப்போ கொஞ்சம் நிலக்குறைவு, நேற்று முண்டைக்கும் குரல் சரியில்லை.
4: தொண்டை இல்லாமா?
0: சரி, என்ன பாடல் சாரா?
4: எனக்கு வந்து காவலன் படத்தில் யாரது யாரது சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது அந்த பாட்டு.
0: என்ன படம் சொன்னீங்க? நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
5: வணக்கம்
0: நலம் பவா, நன்றி. நீங்கள் எப்படி?
5: சுகமா இருக்கிறோம்.
0: பொழுதுபோக்கு மக்களுக்கு
5: பாட்டு நீங்க கேட்டீங்க, வண்ணம் கொண்ட வண்டியில அந்த பாட்டு
0: அது வண்ணம் கொண்ட வண்ணிலவே கடிகா.
5: எனக்கு வந்து
0: வாசன் கேளியதா விட சொல்லணும்ன்றதுல குறியா இருப்பீங்க.
5: என்ன வாசன் பழையனா வாசன் உள்ள கூட விட ரெடியா
0: இருக்கணும்.
5: அந்த பாட்டையும் கொண்டு வரப்பா
0: உங்களுக்காக வேணும். சரி, நன்றி. வண்ணம் கொண்ட நிலவே, நன்றி. நிகழ்ச்சியில்
5: நன்றி வாசன்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நீர் வணக்கம்.
6: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
6: நீங்க அந்த கங்க நதியோரத்தை பற்றி கதைக்கீங்களா?
0: என்ன வெண்பா?
6: கங்க நதியோரத்துல புலமைப்பித்தன் இல்லை என்று சொல்லி சொன்னீங்கள். நானும் அதே டவுட் இருந்தது எனக்கு. புலமைப்பித்தன் உண்டு.
0: நீங்களோ சத்யாவோ மதியோ தெரியல.
6: நான் கொண்டிருந்த புலமைப்பித்தல இருக்காதுன்னு சொன்னீங்க நீங்கள். பிறகு நான் அந்த இதை ஷேர் பண்ணி விட்டேன்.
0: இல்ல, நான் புலமைப்பித்தன் பாடல்கள் அதை போட்டிருக்கிறேன். அவற்றை பத்துக்கு பத்து நிகழ்ச்சி எல்லாம். ஆனா அன்றைக்கு ஏதோ அது குழம்பிது என்ன வரைய. நன்றி. என்ன பாடல் வெண்பா?
6: எனக்கு இன்னைக்கு முரளிங்க நினைவு நாள் அண்டபடியா.
0: முரளி
6: நினைவு நாள் எல்லாம்
0: யார் சொன்னீங்க?
6: பூமாலையே தோல் சேரவா
0: காத்திருங்கள். நீண்ட நேரமாக பாடலில்லை, ஒரு பாடலை ஒளிபரப்பு விட்டு நேர்களை இணைத்துக் கொள்வோம். அது டைம் திரைப்படத்தில் கரியரம் மற்றும் பவதாரி மதன் விருப்பத்தில்

இருக்கிறே உனது நினைவா. அந்த பாடல் ஒலித்தோ இந்த நேரம் 5:54. பாடல் டைம் திரைப்படத்தில் ஹரிஹரன் பவதாரணி குரலில் மதன் விருப்பத்தில் ஒலிக்க கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ச்சியாக இப்போது நிகழ்ச்சியில் பாடலுடன் இணைந்திருக்கின்றார்கள். இணைந்திருக்கும் நேர்களை நாங்கள்

0: காற்றளவுடன் தொடர்புபடுத்த இருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் முதலாவது நேர் வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் வாசன், நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நிலம் சத்யா, நன்றி. நீங்க நிலமா?
1: ஓ, நான் நிலமாக இருக்கிறேன். எனக்கு இன்றைக்கு நிழல்கள் படத்துல இருந்து யானைக்கு படித்த தூரத்தில் நான் கண்ட உன்முகம் என்ற ஒரு பாடலுக்கு
0: ஒரு பிடி பிடிக்கிறதா நிக்கிறீங்களே, என்ன கேட்காத பாட்டெல்லாம் கேட்க வச்சு நன்றி.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் சின்னம்
0: சொல்லுங்கள்.
2: பழைய ஹோட்டல் திரிசூலம் இருந்து ஒரு பாட்டு, நீளம் இது அந்த
0: பாட்டு. திரிசூலம் கூத்தும், திரிசூலம் என்றா கூத்தும், அதை விட்டுட்டு ரிஷி மூலத்துல இருந்து கேட்பான். நாங்களும் டிவி தான் பார்த்தாங்க. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். சொல்லுங்க மூர்த்தி. ஓ, நலம்.
3: நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லை அந்த பாட்டுக்கு.
0: பக்கத்து சீர்த்தானே?
3: ஓ, பக்கத்து சில நேரத்துல கேட்காது.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் செல்வகுமார்.
0: நலம் செல்வகுமார், சொல்லுங்கள் என்ன பாடல்?
4: எனக்கு மன்னன் படத்திலிருந்து அடக்கியது கொள்ளுது அந்த பாட்டு.
0: பாடல் ஒழிக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு
4: நன்றி.

0: 24 மணி நேர முதல் HT.
1: இது பஞ்சாட்சரம் விரும்பி கேட்ட பாடல். நிகழ்ச்சியில் ஒரு நேரை இணைத்துக் கொண்டு பாடலுடன் வணக்கம்.
2: வணக்கம், நான் தவம் பேசுறேன். சொல்லுங்கள்,
1: என்ன பாடல் தவம்?
2: எனக்கு கேட்கறது சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, தங்க பழக்கம் படத்துல இருந்து. நினவனத்துக்கு என்ன சொல்றது, காலம் சரியில்லையாக்கம் எல்லாம் அன்றைக்கு வீட்டுக்குள்ள காப்பை தடக்கி விழுந்து கையில ஃபிராக்சர் ஆகி இந்த 10 நாளைக்கு வேலைக்கு போகாம
1: இருக்கிறேன்.
2: அதெல்லாம் உங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியவில்லை. இந்த வழியில ஹாஸ்பிட்டல் இன்றைக்கு திறப்பி இருந்தது, இப்ப போயிட்டு போய்கொண்டு இருக்கிறேன். அப்ப இருக்க இந்த பாட்டு கேட்ப வேண்டிட்டு கேட்கிறேன். அழைப்பா அடிச்சொன்ன பாட்டை பாட்டி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பாட்டை கேட்போம், சந்தோஷமாயிருங்கள். அன்பைட்டி
1: நன்றி. நன்றி தவன். நிகழ்ச்சி எழுந்தமைக்கு சோதனைகள் இதுவும் கடந்து போகும் என்று நீங்கள் எல்லாம் கடந்து போகும் தவன். நேரம் இப்பொழுது 5:58. அந்த பாடல் செய்தி அறிக்கையின் பின் தான் ஒளிபரப்பாகும்.
3: ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: Keep listening to CMR Tamil HD.
1: மனத்தியால செய்திகள்
2: CMR Tamil HD Hourly News.
3: பேருந்துகளுக்கு சட்டவிரோதமான முறையில் வீதி அனுமதி பத்திரங்களை வழங்கிய சம்பவம் தொடர்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ரேணுக பெரேரா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரன்கொட மற்றும் ஜோசித ராஜபக்சே ஆகியோருக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மட்டக்குழி ராஸ்ல முனகந்த பகுதியில் இடம்பெற்ற கோர வாகன விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளதாக கொழும்பு தேசிய மருத்துவமனை தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. எமிரேட்ஸ் விமான சேவையில் போயிங் 779 விமானங்களை இலங்கையில் சேவையில் ஈடுபடுத்துவது தொடர்பாக ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒட்டுமொத்தமாக 57% பணிகள் நிறைவடைந்துள்ளன. அங்கு புறநோயாளிகள் பிரிவு 2027 ஜனவரி 1 நடைமுறைக்கு வரும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வரும் 19 திராவிட முன்னேற்றக் கழக முப்பெரும் விழா அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவி வருகின்றது. இதுவரை 16,000 மேற்பட்டோர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தினமும் 100 பேர் வரை பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற உலகத் தலைவர்கள் சிலரின் உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் பொய்யானவை என இந்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. கனடாவில் முக்கிய விமான நிலையங்களில் தனியார் முதலீட்டை அனுமதிக்கும் திட்டத்தின் கீழ் பயணிகளிடம் நியாயமற்ற வகையில் கட்டணங்கள் அதிகரிக்கப்படுவதை மத்திய அரசு தடுக்க நடவடிக்கை எடுக்கும் என போக்குவரத்து அமைச்சர் ஸ்டீபன் மேக்கினன் தெரிவித்துள்ளார். கெனடிய பிரதமர் மாக்கானி அறிவித்துள்ள புதிய புரொடக்டிவிட்டி மெகா டிடக்ஷன் வரிச்சலுகை திட்டத்துக்கு ஒன்றாரிய முதல்வர் டாக்ஃபோர்ட் ஆதரவு தெரிவித்துள்ளார். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராகும் முயற்சியை ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்றுக்கொண்டால் ஐரோப்பிய நாடுகள் மீது கடுமையான இறக்குமதி வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். அமெரிக்க மத்திய அரசின் சிவில் கொள்முதல் திட்டங்களில் கனடாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை நீக்குவதற்கான உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ஈரானுடனான போர் முடிவை நோக்கி நகர்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தைவான் அதிகாரிகளுடன் அண்மையில் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பலஸ்தீனர்களின் கட்டிடங்களை இடிக்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த இஸ்ரேல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக ஆய்வாளர்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளுக்கு புதிய வரிகள் விதிக்க அமெரிக்காவுக்கு அதிகாரம் வழங்கும் சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை இந்தியா அமெரிக்கா இருதரப்பு உறவுகளை பாதிக்கக்கூடும் என இந்தியா எச்சரித்துள்ளது. வட்டி விகிதத்தை உயர்த்திய அமெரிக்க பெடரல் ரிசர்வின் முடிவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளதுடன் வட்டி வீதம் மேலும் குறைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் 13 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் புதிய திட்டத்தை ஐரோப்பிய ஆணையம் முன்மொழிந்துள்ளது.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
4: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கப் போகிறீர்கள். இப்பொழுது முதல் பல்வேறு விதமான தகவல்கள் மற்றும் பாடல்கள் என்பன உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன.

நாங்கள் இந்திய அரசியல் கட்சிகளின் வளர்ச்சி தோற்றம் பற்றிய தகவல்களுடன் முதலில் இணைந்திருப்போம். இன்று இந்திய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களது பிறந்தநாள். 1950 செப்டம்பர் 17 பிறந்தவர். இப்பொழுது ஆண்டு இந்தியாவின் பிரதமராக பதவியேற்று தொடர்ச்சியாக இந்திய பிரதமர் பதவியை தக்க வைத்திருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களது பிறந்த நாள் என்பதனால் இன்றைக்கு முதல் தகவல் இந்திய அரசியல் தொடர்பான கண்ணோட்டமாக இருக்கின்றது.

1962 ஆம் ஆண்டு அக்டோபர் 20 முதல் நவம்பர் 21 வரை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் எல்லை பிரச்சினை காரணமாக போர் நடைபெற்றது. லடாக் பகுதியில் உள்ள அக்சாய்சின் மற்றும் வடகிழக்கு எல்லைப் பகுதிகளில் இந்த போர் பரவலாக இடம்பெற்றது. எல்லைக்கோடுகள் பற்றிய கருத்து வேறுபாடுகள் 1959 திபெத் கிளர்ச்சி மற்றும் தலைலாமா இந்தியாவுக்கு அடைக்கலம் அளித்தமை இவ்வாறான பல காரணங்களால் இந்த கருத்து வேறுபாடு யுத்தமாக பூதாகாரம் எடுத்தது. சீனா ஒரு தரப்பு போர் நிறுத்தத்தை அறிவித்து பின்வாங்கியது. இப்போரில் சீனா வெற்றி அடைந்தது என்று பொதுவாக சொல்லப்படும். இந்த போரில் சீனா வெற்றி பெற்றமைக்கான காரணம் இந்திய இராணுவத்தின் தயாரிப்பு ஆயத்தங்கள் குறைவாக இருந்தமை காரணம் என்று சொல்லப்படும். சீனா திடுதிப்பென்று யுத்தத்தில் குதித்த போது சுதாகரித்துக் கொண்டு சீனாவுடன் போரிடுவது மிகப்பெரிய கடுமையாக இருந்தது. அதன் காரணமாக இந்த போர் இந்திய அரசியல் கட்சிகளில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது என்று சொல்வார்கள். அவ்வாறான மாற்றங்கள் பல பிற்காலத்தில் இடம்பெறுவதற்கு இந்த போர் முக்கிய காரணமாக அமைந்தது. குறிப்பாக சீன போரிலே இந்தியா தோல்வியடைந்து அப்போதைய பிரதமர் நேருவின் அரசாங்கத்திற்கும் இந்திய அரசியலுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பொதுவாக இந்தியா மிக பலம் வாய்ந்த ஒரு நாடு என்ற எண்ணப்போக்கு இருந்தது. அந்த மாயை இந்த யுத்தத்தால் அடித்து நொறுக்கப்பட்டது. இந்த போரின் விளைவாக பல்வேறு முக்கிய அரசியல் மாற்றங்கள் இந்தியாவில் நிகழத் தொடங்கின என்பதை யாரும் மறுக்கவோ மாற்றவோ முடியாது. பாதுகாப்புத்துறையின் தயார் நிலை குறைபாடு மற்றும் தவறான உத்திகள் காரணமாக எழுந்த கடுமையான விமர்சனங்களால் மிக முக்கியமான பதவிகளில் இருந்தவர்கள் அந்த பதவிகளிலிருந்து விலக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகின்றார்கள். அதேபோல் வி கே கிருஷ்ணமேனன் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர். போரின் தோல்விக்கு இவரே முதன்மை பொறுப்பு என்று காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் எதிர்கட்சிகளிடமிருந்தும் பலத்த எதிர்ப்பு கிளம்புகின்றது. இதனால் நேரு இவரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படுகின்றது. முதலில் பாதுகாப்பு உற்பத்தி துறை அமைச்சராக மாற்றப்பட்டு பின்னர் முற்றிலும் ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டார் கிருஷ்ணமேனன். கிருஷ்ணமேனன் பற்றி அந்த காலத்தில் எங்களது ஊர்களிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் பலரும் அறிந்திருப்பார்கள் கிருஷ்ணமேனன் என்ற அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சரை பற்றி. அதேபோல் ஜெனரல் பி என் தாப்பர் இராணுவ தளபதி. போரில் ஏற்பட்ட பின்னடைவை தொடர்ந்து இந்தியாவின் அப்போதைய இராணுவ தளபதியான ஜெனரல் பிரான் நாட் தாப்பர் தனது பதவியை ராஜினாமா செய்கின்றார். லெப்டினன்ட் ஜெனரல் பி என் கவுல் கிழக்கு பகுதி இராணுவ தளபதியாக இருந்த இவரும் தனது பதவியை ராஜினாமா செய்ய அதுவரை சர்வதேச அளவில் மற்றும் இந்தியாவிலும் அசைக்க முடியாத தலைவராக இருந்த நேருவின் அணிசேரா கொள்கை மற்றும் இந்திய சீன சகோதரத்துவம் என்ற வெளியுறவுக் கொள்கை பலத்த அடிவாங்கியதாக சொல்லப்பட்டது. இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே முதன் முறையாக 1963 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நேருவின் அரசாங்கத்துக்கு எதிராக ஆச்சர்யா கிருபாலின் என்பவரால் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்படுகின்ற அளவுக்கு இந்திய சீன யுத்தம் இந்திய அரசியலை ஒரு உழுப்பு உழுப்பியது. நேர்களே, அப்போரின் தோல்வி நேருவை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெரிதும் பாதித்தது. போருக்கு பின் அவரது உடல்நிலை மிக வேகமாக சரிய தொடங்கியது. அந்த சரிவு எதுவரை சென்றது என்பதை பாடலின் பின் பார்ப்போம். இது எஸ்பி சரண் விரும்பி கேட்ட பாடல் தாயில்லா குழந்தை.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
2: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். And you're listening to 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 hours தமிழ் HD ரேடியோ. Enjoy.

சீன இந்திய யுத்தத்தின் போது இந்தியா யுத்தத்திலே தோல்வியடைந்ததை தொடர்ந்து இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிருஷ்ணமேனன் ராஜினாமா செய்ய ஒய்பி சவான் புதிய பாதுகாப்பு அமைச்சராக பின்னர் பதவியேற்கின்றார். கிருஷ்ணமேனனுக்கு பிறகு மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக இருந்த ஜஸ்வந்தராவ் சவான் இந்தியாவின் புதிய பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்படுகின்றார். இவர் இராணுவத்தை நவீனமயமாக்குவதில் முக்கிய பங்கு பிற்காலத்தில் வகித்தார் என்று சொல்லப்படும். இந்த போரின் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினிடையே சீனாவுக்கு ஆதரவளிப்பதா அல்லது இந்திய அரசுக்கு ஆதரவளிப்பதா என்பதில் மிகப்பெரிய கொள்கை முரண்பாடு ஒன்று ஏற்படத் தொடங்கியது. பல கம்யூனிஸ்ட் கட்சிகள் சீன ஆதரவுடன் இயங்கி வந்தன. ஆகவே சீனாவுடன் இருப்பதா அல்லது இந்தியாவுடன் இருப்பதா என்ற பெரும் முரண் ஒன்று அந்த கட்சிக்குள் உருவானது ஒன்றும் ஆச்சரியமில்லை. இதன் விளைவாக 1964 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறைப்படி பிளவடைகின்றது. அதனால்தான் நேர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி என்ற புதிய கட்சி உருவாகின்றது. நேர்களுக்கு தெரியும், இன்றும் இவ்வாறான கட்சிகள் இந்தியாவில் இருக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற இரண்டு கட்சிகள் காணப்படும். இந்த கட்சி உருவாக்குவதற்குரிய அடிப்படை காரணம் இந்திய சீன யுத்தம் தான். இந்திய சீன யுத்தத்தின் போது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையில் ஏற்பட்ட பிளவினால் ஒரு சாரார் இந்தியாவுடன் இணைந்திருந்தார்கள், இன்னொரு சாரார் தொடர்ந்து சீனாவுடன் இணைந்திருந்தார்கள். சீனாவுடன் தொடர்ந்து இணைந்திருந்தவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சி என்ற அமைப்புடன் இணைந்து தங்களது நடவடிக்கைகளை இன்று வரை தொடர்ந்து வருவது நேர்கள் அறியாததில்லை. தமிழக அரசியலில் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி என்ற இரண்டு கட்சிகளும் பெரும் செல்வாக்கு செலுத்தாவிட்டாலும் ஓரளவாவது அவற்றின் செல்வாக்கு காணப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் இவர்களது ஆதரவை நாடியிருந்தமையை இந்த இடத்திலே உங்களுக்கு நினைவு கூடி வரலாம். இந்த வேளையில் சீன உளவுத்துறை மிக பெருமளவு இந்த வேளையிலே தோல்வியடைந்ததாக சொல்லுகின்றார்கள். உளவுத்துறை அந்த வேளையில் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபி தோல்வியடைந்ததாக கருதப்பட்டது. வெளிநாட்டு உளவு தகவல்களை சேகரிப்பதற்காக 1968 ரோ என்ற புதியோர் அமைப்பை உருவாக்க வேண்டிய நிலை இந்தியாவுக்கு ஏற்படுகின்றது. ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் என்று சொல்லக்கூடிய ரோ என்ற அமைப்பு இந்திய சீன போர் தோல்வியை அடுத்து ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம். 68 ரோ அமைப்பு உருவாக்கப்படுகின்றது. இந்த தோல்வி மிகப்பெரும் அளவிலான ஒரு பின்னடைவை தந்தது மட்டுமல்ல, மன உளைச்சல்கள் நீண்ட தூரம் செல்ல தேவையில்லை. நேர்களே, ஜவஹர்லால் நேரு நோய்வாய்ப்பட்டு இறப்பதற்கு கூட இந்த தோல்வி காரணம் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் கோடிட்டு காட்டுவார்கள். அந்தளவுக்கு இந்த தோல்வி சீனாவுக்கு மிக பெருமளவிலான ஒரு துன்பத்தை கொடுத்திருந்தது. தோல்வியை பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட ரகசியமான கெண்டர்சன் புரூக்ஸ் பகத் அறிக்கை, அதன் பரிந்துரைகள் போன்றன எல்லாம் பிற்காலத்தில் வெளிவந்ததெல்லாம் நேர்கள் அறிந்திருப்பீர்கள். இப்படி இருக்கின்ற நிலையில்தான் நாட்டின் பல்வேறு விதமான பொருளாதாரம் மற்றும் உணவு பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு போன்ற உள்நாட்டு பிரச்சனைகள் எல்லாம் இந்தியாவுக்கு தலை தூக்க தொடங்கின. பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்று சொல்வார்கள். அப்படி இந்தியாவின் நிலைமை படுமோசமாக தொடங்கியது. பிராந்திய கோரிக்கைகள் எல்லாம் உருவாக தொடங்கின. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் எழுந்த பிராந்திய கிளர்ச்சிகளை கட்டுப்படுத்த நாகா பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று 1963 டிசம்பர் 1ஆம் தேதி அன்று இந்தியாவின் 16வது மாநிலமாக முறைப்படி நாகாலாந்து என்ற மாநிலம் உருவாகுவதற்கு கூட இந்திய சீன போர் ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு சார்ந்த மாநிலங்கள் அந்த மாநிலங்களின் விடிவு அல்லது மாநிலங்களின் உதயம் உருவாகுவதற்கு இந்த யுத்தம்தான் காரணமாக அமைந்தது என்று சொல்வார்கள். அந்தளவுக்கு நாகாலாந்து மக்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து இவ்வாறு புதிய மாநிலங்களாக தமது மாநிலங்களை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். வடகிழக்கில் அசாம் என்றும் அருணாச்சல் பிரதேசம் என்றும் அதேபோல் மணிப்பூர் என்றும் மேகாலயா என்றும் மிசோராம் என்றும் நாகாலாந்து என்றும் திரிபுரா என்றும் சிக்கிம் என்றும் பல்வேறு மாநிலங்கள் இருக்கின்றன. 7 சிஸ்டர்ஸ் என்று சொல்வார்கள். இந்த மாநிலங்கள் எல்லாம் உருவாகுவதற்கான அடிப்படையாக இந்த யுத்தம் தோல்வி வழிவகுத்தது என்று சொல்வார்கள். அதனால்தான் 1963 நவம்பர் 1ஆம் தேதி அன்று நாகாலாந்து என்ற மாநிலம் உருவாகுவதை தடுக்க முடியாது போனது. இப்படி பல்வேறு விதமான மாற்றங்கள்
இந்திய அரசியலில் உருவாகுவதற்கு இந்திய சீன யுத்தமும் இந்தியாவின் தோல்வியும் காரணமாக அமைந்தன. உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நேர்களே 1963 நவம்பர் 20 கேரளாவின் தும்பாவில் இருந்து இந்தியாவின் முதல் ஏவுகணை ஒன்று விண்ணுக்கு ஏவப்படுகின்றது. இஸ்ரோ அமைப்பினால் இந்த முதல் ஏவுகணை அன்றைக்கு முன்பெல்லாம் கேரளாவிலிருந்து தான் ஏவுகணைகள் ஏவப்படுவதுண்டு. இப்போது ஆந்திர பிரதேசத்தின் ஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்படுகின்றது. ஆனால் ஆரம்பத்தில் கேரளாவிலிருந்து இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டன. இது 1963 நவம்பர் 21 கேரளாவின் தும்பாவில் இருந்து ஒரு ஏவுகணை ஏவப்படுகின்றது என்ற வகையில் பல்வேறு விதமான மாற்றங்கள், பல்வேறு விதமான சவால்கள் என்பவற்றை இந்திய காங்கிரஸ் கட்சி இந்த காலத்தில் எதிர்கொண்டது. பல்வேறு கட்சிகளுக்குள் பிளவுகள் ஏற்பட்டது மட்டுமல்ல, இந்தியாவில் மாநிலங்களது சுய உரிமை கோரிக்கை, தேசிய உணர்வுகள் தொடர்ந்து வலுப்பெற தொடங்கிய காலங்கள் இந்த காலங்களாகும்.

0: நல்ல தாளக்காற்றுடன் இடம்பெற்ற அந்த பாடல் இது கதிர்வேலன் காதல் என்ற திரைப்படத்திலிருந்து. ஹரிஸ் ராகவேந்திரா மற்றும் ஹரிணி ஆகியோரது குரல்களில் இந்த வேளையில் ஒலித்தோம். இந்த நேரம் சரியாக 6:31. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் அறிந்துமறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
1: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 4168342266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 dollars சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
0: நேர்களை, டெல்லியில் இருந்து நாங்கள் இப்போது தமிழகத்துக்கு வருவோம். தமிழகத்தில் பல்வேறு விதமான தேர்தல் காலங்கள் தான் அரசியல் கட்சிகளின் வளர்ச்சிக்கும் அவற்றின் உத்வேகத்துக்கும் மிகப்பெரிய வடிகாலாக அமைந்தன.

1962 தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சட்டசபை தேர்தல் இடம்பெற்றது. இந்த சட்டசபை தேர்தல் தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தேர்தல் என்ற மகிமையை பெறுகின்றது. கே. காமராஜர் தலைமையில் இந்திய காங்கிரஸ் கட்சி தமிழகத்தை ஆண்டு வந்த காலம் அது.

62 ஆண்டு தமிழகம் சென்னை தமிழகம் என்று அழைக்கப்படவில்லை. அது நேயர்களுக்கு தெரியும். 69 தான் தமிழ்நாடு என்ற பெயர் வந்தது. 62 சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலாக அந்த தேர்தல் நடைபெற்றிருந்தது. தமிழ்நாட்டில் காங்கிரசின் ஆதிக்கத்தை தகர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் திமுக முதன்முறையாக வலிமையான ஒரு எதிர்கட்சியாக உருவெடுத்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் என்று இது பார்க்கப்படும். இந்த தேர்தலில் மொத்தம் 206 இடங்களுக்கான வாக்களிப்பு இடம்பெற்றது. 167 பொது வாக்கு, 38 தனித்தொகுதிகள் என்று இதில் இடம்பெற்றன. 71% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இதில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி 139 இடங்களை வென்று 46% வாக்குகளுடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுகின்றது. இதன் மூலம் காமராஜர் 3வது முறையாக முதலமைச்சராகின்றார். எனின் காங்கிரஸ் தனித்து பெரும்பான்மை பெற்றது. இதுவே இறுதியும் அறுதியுமான தேர்தலாக மாறியிருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் 50 இடங்களை பெற்று 2வது இடத்தை பெற்றது. இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாபெரும் எழுச்சி என்று அந்த வேளையிலே பார்க்கப்பட்டது. முதன்முறையாக திராவிட முன்னேற்ற கழக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுகின்றது. அதன் தலைவர் சி என் அண்ணாதுரை காஞ்சிபுரம் தொகுதியில் தோல்வியை தழுவிய அதிர்ச்சியையும் இந்த தேர்தல் தமிழக மக்களுக்கு ஏற்படுத்தியது. இவ்வாறு 1962 சுதந்திர கட்சி, ராஜாஜியால் தொடங்கப்பட்ட சுதந்திர கட்சி 6 இடங்களை பெறுகின்றது. கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களில் வெற்றி பெறுகின்றது. சுயேட்சைகள் 5 இடங்களை பெறுகின்றன. 1957 வெறும் 15 இடங்களை மட்டும் பெற்றிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 62 50 இடங்களை கைப்பற்றி அசுர வளர்ச்சி அடைந்தது. காமராஜர் முதலமைச்சராக தொடர்ந்தாலும் அண்ணாதுரை மற்றும் ராஜாஜி ஆகியோரின் அரசியல் நகர்வுகள் தமிழக அரசியலின் போக்கை மாற்றியமைக்க தொடங்கியிருந்த காலகட்டம் அந்த காலம். இதனால் இவர்களுக்கான அந்த உத்வேகம் மேலும் அதிகரித்தது என்று சொல்வார்கள். பிரச்சாரங்கள், போராட்டங்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகம் பல வழிகளில் தங்களது அந்த பல்முனை போட்டிகளை, இந்திய காங்கிரஸை தோற்கடிப்பதற்கான பல்முனை போட்டிகளை முடுக்கி விடுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. 62 தமிழக அரசியலில் பொதுவாக இவ்வாறான தேர்தலானது மிகப்பெரும் ஒரு அதிர்ச்சியை இந்திய காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் ஏற்படுத்தியது. மதிய உணவு திட்டம், பள்ளி கல்வி சீர்திருத்தங்கள், அணைக்கட்டுகள் கட்டுதல் போன்ற மக்கள் நல திட்டங்களால் கே காமராஜர் மக்களிடம் பெரும் செல்வாக்கில் இருந்தார். ஆனால் 62 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 139 இடங்களை வென்று மீண்டும் ஆட்சியை பிடித்த காங்கிரஸ் கட்சி சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் 1962 தமிழக வரலாற்றில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்த இறுதி சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்தது. 50 வேறு தேர்தலில் 15 இடங்களை மட்டுமே பெற்றிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 50 இடங்களை கைப்பற்றியது காமராஜர் மட்டுமல்ல, இந்திய தேசிய காங்கிரசுக்கும் மிக பெருமளவு ஒரு அச்சத்தை உருவாக்கியது. விலைவாசி உயர்வு, காங்கிரஸ் மீதான அதிருப்தியை திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட காலம். என்றாலும் அண்ணாதுரையின் தோல்வியின் நாடாளுமன்ற கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணாதுரை காஞ்சிபுரம் தொகுதியில் தோல்வியடைந்தவை காங்கிரஸ் வேட்பாளரிடம் தோல்வியடைந்தது கட்சிக்குள் அதிர்ச்சியாக இருந்தாலும் அதே ஆண்டு பிற்பகுதியில் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ராஜ்யசபா டெல்லியில் தமிழ்நாட்டின் குரலாக ஓடிக்கத் தொடங்கினார். காங்கிரஸை வீழ்த்த மூத்த தலைவர் சி ராஜகோபாலாச்சாரியார் தொடங்கிய சுதந்திர கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் மறைமுக தேர்தல் உடன்பாடு கொள்ளுகின்றது. இது காங்கிரஸ் எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்க அந்த வேளையில் உதவியது என்று சொல்வார்கள். இந்த 1962 நடைபெற்ற இந்திய சீன போரின் காரணமாக நாட்டில் அவசர நிலை இருந்த வேளையில் பிரிவினவாத கட்சிகளை தடை செய்யும் வகையில் மத்திய அரசு சட்டம் கொண்டு வர முயன்றது. இதனால் திராவிட முன்னேற்ற கழகம் தனது நீண்டகால கோரிக்கையான தனி திராவிட நாடு என்ற கொள்கையை அதிகாரபூர்வமாக கைவிட்டு இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு போராட முடிவு செய்கின்றது. அல்லாவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வேளையிலேயே தடை செய்யப்பட்டிருக்கும் என்று சொல்வார்கள். 1965 இந்தி மட்டுமே இந்தியாவின் ஆட்சி மொழியாக மாறும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்ததால் 62 அதற்கான எதிர்ப்பு அலைகள் தமிழ்நாட்டில் தீவிரமடைய தொடங்கின. திராவிட முன்னேற்ற கழகம் இதனை ஒரு முக்கிய அரசியல் ஆயுதமாக கையில் எடுத்தது. தமிழ் உணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு வருவதற்காக மிக பெருமளவு முயற்சிகளை இந்த வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம்
முன்னெடுத்ததென்றால் அது மிகையல்ல நேர்களே.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோளுக்கிணங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர் தரம் நம்பிக்கை நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 மிட்லன் அவென்யூ யூனிட் 2 ஸ்கார்போரோ 416-759-2600 416-759-2600.
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ 416-720-7439 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: நேர்களே, தமிழக அரசியல் கட்சிகளது தோற்றம் வரலாறு பற்றிய அந்த பகுதியை நாங்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொண்டு இலங்கை அரசியல் பக்கம், அரசியல் கட்சிகளின் வரலாறு, அவற்றின் தோற்றம் என்ற அந்த முக்கிய காலகட்டத்துக்குள் அடுத்த நிலையே இருக்கின்றோம்.

அதை பார்ப்பதற்கு முன்னர் நாங்கள் இந்த பாடலை இப்போது கேட்டு மகிழ்வோம். இது பவான் விருப்பத்தின்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
5: நேர்களை, நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். 1971 இலங்கையில் மிகப்பெரிய ஆயுத கிளர்ச்சி ஏற்பட்டது என்பதை கடந்த வாரம் பார்த்திருந்தோம். அந்த ஆயுத கிளர்ச்சி 1970 ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவின் இடதுசாரி கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது. ஆட்சி அமைத்த போதிலும் இந்த கிராமப்புற இளைஞர்களின் வேலைவாய்ப்பின்மை, பொருளாதார ஏமாற்றங்கள் காரணமாக இந்த ஆயுத புரட்சி ஒரு தீவிர புரட்சியாக, எழுச்சியாக மாறியிருந்தது. மார்க்சிய லெனினிய கொள்கை உடைய ரோஹண விஜயவர என்பவரால் இரகசியமாக வழிநடத்தப்பட்ட ஜனதா விமுக்தி பெரமுன, தற்போது இருக்கின்ற என்பிபி அரசாங்கத்தின் தாய் சங்கம் இதுதான், ஜேவிபி, மக்கள் விடுதலை முன்னணி, இந்த அமைப்பை உருவாக்கியது. 71 ஏப்ரல் 5 இரவு நாடு முழுவதும் இருந்த சுமார் 92 போலீஸ் நிலையங்கள் மீது ஜேவிபி இளைஞர்கள் ஒரே நேரத்தில் ஒத்திசைக்கப்பட்ட ஆயுத தாக்குதல்களை தொடுக்கின்றார்கள். அரசாங்கத்தை கவிழ்த்துவிட்டு ஒரு தூய சோசியலிஸ்ட் ஆட்சியை அமைப்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. எதிர்பாராத இந்த தாக்குதலால் அதிர்ச்சியடைந்த பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா நாடு தழுவிய ஊரடங்கு மற்றும் அவசர கால நிலையை பிரகடனம் செய்கின்றார். இலங்கையிடம் போதுமான ஆயுதங்கள் இல்லாததால் ஸ்ரீமாவோ உலக நாடுகளின் உதவியை கோர, இந்தியா, சோவியத் ஒன்றியம், பிரித்தானியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இலங்கைக்கு பாரிய இராணுவ மற்றும் வான்படை உதவிகளை வழங்குகிறார்கள். இந்திய படை கொழும்பு விமான நிலையத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக அனுப்பப்பட்டது இங்கு குறிப்பிடத்தக்கது. சில மாதங்களுக்குள் கிளர்ச்சி கொடூரமான முறையில் ஒடுக்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ கணக்குகளின்படி சுமார் 15,000 அதிகமான சிங்கள இளைஞர்கள் இந்த அடக்குமுறையின் போது கொல்லப்பட்டார்கள். ரோகண விஜயவீர கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார். இது இலங்கையின் வரலாற்றில் பதிவான முதலாவது பாரிய உள்நாட்டு கிளர்ச்சி, ஆயுத கிளர்ச்சி என்று சொல்லப்பட்டது. 1971 கிளர்ச்சியை ஒடுக்கிய பின்னர் ஸ்ரீமாவோ அரசாங்கம் தனது பிரதான தேர்தல் வாக்குறுதியான புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் பணியை தீவிரப்படுத்துகிறது. 1972 மே 22 அன்று இலங்கை மார்க்சிய சட்டமேதையாக விளங்கிய அமைச்சர் கொல்வினார் டி சில்வா தயாரித்த அரசியலமைப்பு உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதுவரை பிரித்தானிய அரசியலமைப்பின் கீழ் சிலோன் என்று அழைக்கப்பட்ட நாட்டின் பெயர் அதிகாரப்பூர்வமாக ஸ்ரீலங்கா சுதந்திர ஸ்ரீலங்கா என்ற பெயருடன், ஸ்ரீலங்கா சுதந்திர இறையாண்மையுடைய சுயாதீன குடியரசு, ரிபப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா என்று மாற்றப்படுகிறது. 1948 பிப்ரவரி 4 இலங்கை சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டாலும் 1972 மே 22 அது குடியரசு என்ற அந்தஸ்தை பெறுகிறது. 1948 சுதந்திரம் கிடைத்த போதிலும் பிரித்தானிய ராணி எலிசபெத் தான் இலங்கையின் பேரளவு தலைவராக இருந்தார். 72 அந்த டொமினியன் அந்தஸ்து ஒழிக்கப்பட்டு பிரித்தானிய மகாராணியுடனான அனைத்து பிணைப்புகளும் துண்டிக்கப்படுகின்றன. ஆனால் நேர்களை பாருங்கள், கனடா இன்றும் பிரித்தானியாவுடன் நெருங்கிய இணைப்புடன் தான் இருக்கின்றது. கனடா குடியரசு அல்ல. நாட்டின் தலைவராக பிரதமர் பதவிக்கு மேலதிகமான ஜனாதிபதி உருவாக்கப்படுகிறது. எனினும் இது பேரளவு அதிகாரங்களை கொண்ட பதவியாக இருந்தது. 72 ஜாப்பில் ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் இல்லை, மாறாக பிரதம மந்திரிக்கே பாரியளவு அதிகாரங்கள் இருந்தன என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கோடிட்டு காட்ட வேண்டும். பலரும் நினைப்பார்கள், இலங்கையில் மிக நீண்ட காலமாக ஜனாதிபதி தான் மிகப்பெரிய அதிகாரங்களை கொண்டவர் என்று. அப்படியல்ல, 77 வரை பிரதமர் தான் இலங்கையில் அனைத்து அல்லது நிறைவேற்ற அதிகாரம் கொண்டவராக விளங்கினார். அதில் இந்த 72 ஜாப்பில் பிரதம மந்திரி நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு நிர்வாகியாகவும், ஜனாதிபதி பேரளவாக, இன்றைக்கு எப்படி பிரதம மந்திரி இருக்கின்றாரோ அவ்வாறு அந்த காலத்தில் ஜனாதிபதி பேரளவு ஒரு அதிகாரம் மிக்கவராகவும் ஆட்சி பீடத்தில் இருந்தார்கள். அதனால் நாட்டின் தலைவராக பிரதமர் பதவிக்கு மேலாக ஜனாதிபதி பதவி உருவாக்கப்படுகிறது. இது பேரளவு அதிகாரங்களும் கொண்ட பதவியாக இருந்தது. இலங்கையின் முதலாவது ஜனாதிபதியாக வில்லியம் கோபல்லாவ பதவியேற்கின்றார். உண்மையான அதிகாரம் பிரதமர் சிறிமாவோடம் இருந்தது. அரசியலமைப்பின் 6வது அத்தியாயத்தின் மூலம் பௌத்த மதத்திற்கு நாட்டின் முதன்மையான இடம் வழங்கப்பட்டதுடன் அதை பாதுகாப்பது அரசின் கடமை என அறிவிக்கப்பட்டது. இவ்வாறான அரசியல் நில அமைப்பில் சிறுபான்மை மக்களின் உரிமைகளோ அதிகார பகிர்வோ சேர்க்கப்படவில்லை. சிங்களம் மற்றும் சட்டம் அரசியல் அமைப்புக்குள் சட்டபூர்வமாக்கப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தந்தை செல்வநாயகம் தனது நாடாளுமன்ற பதவியை அக்டோபர் 1972 ராஜினாமா செய்து வெளியேறுகிறார்.

இதேவேளை 72 அரசியலமைப்பு ஜாப்பின் படி அதுவரை இருந்த பிரதிநிதிகள் சபை ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் கலைக்கப்படுகிறது. தேசிய அரசு பேரவை என்ற பேரில் ஒட்டையாட்சி நாடாளுமன்றம் இன்று இருக்கின்ற நாடாளுமன்றம் ஆரம்பத்தில் 72 ஜாப்பில் தேசிய அரசு பேரவை என்று அழைக்கப்பட்டது. நேஷனல் ஸ்டேட் அசம்பிளி என்ற பெயரில் தேசிய அரசு பேரவையாக அமைக்கப்படுகிறது. புதிய அரசியலமைப்பின் மூலம் பௌத்த மதத்திற்கு முதன்மையான இடம் வழங்கப்பட்டது. சிங்களம் மட்டும் சட்டம் கொண்டுவரப்படுகிறது. இந்த அரசியலமைப்பு மாற்றங்களால் தமிழர்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திக்க தொடங்கினார்கள். தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தங்களின் கருத்து வேறுபாடுகளை மறந்து 1962 மே மாதத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியின் முன்னோடியான ஒரு 72 மே மாதத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியின் முன்னோடியான தமிழர் கூட்டணியை உருவாக்குகின்றார்கள். புதிய அரசியலமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் மக்களின் தலைவரான SJV செல்வநாயகம் 72 அக்டோபரில் தனது காங்கேசன்துறை நாடாளுமன்ற ஆசனத்தை ராஜினாமா செய்து வெளியேறுகின்றார். பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவின் அரசாங்கம் வெளிநாட்டு இறக்குமதிகளை முற்றாக கட்டுப்படுத்தி சுதேசிய இறக்குமதி பிரதியீடு கொள்கையை தீவிரப்படுத்துகிறது. இந்த ஆண்டில் கொண்டுவரப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க காணி சீர்திருத்த சட்டத்தின் மூலம் ஒரு தனிநபர் வைத்திருக்கக்கூடிய நிலத்தின் அளவு 50 மட்டுப்படுத்தப்பட்டது. இதற்கு மேலதிகமாக இருந்த லட்சக்கணக்கான ஏக்கர் தனியார் காடற்ற நிலங்கள் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டன. இவ்வாறு பல்வேறு விதமான போராட்டங்கள், இழுபறிகள், அரசியல் ஜாப்பு மாற்றங்கள் என்ற பல சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தமிழர் தாம் ஒற்றுமையாக இருந்து தமிழர் சார்ந்த அந்த கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டுமென்ற ஒரு ஒருங்கிணைப்பு 1974 நடைபெற்ற 4வது தமிழராட்சி மாநாடு, 1976 இடம்பெற்ற வட்டுக்கோட்டை பிரகடனம் போன்ற பல சம்பவங்கள் மெல்ல மெல்ல அரங்கேறுவதற்கான ஒரு கால்கோள் இந்த ஆண்டு இந்த வேளையில் இடப்படுகின்றதென்று சொல்லலாம்.

0: மனத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: பேருந்துகளுக்கு சட்டவிரோதமான முறையில் வீதி அனுமதி பத்திரங்களை வழங்கிய சம்பவம் தொடர்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ரேணுக பெரேரா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரன்கொட மற்றும் ஜோசித ராஜபக்சே ஆகியோருக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மட்டக்குழி ராஸ்ல முனகந்த பகுதியில் இடம்பெற்ற கோர வாகன விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளதாக கொழும்பு தேசிய மருத்துவமனை தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. எமிரேட்ஸ் விமான சேவையில் போயிங் 779 விமானங்களை இலங்கையில் சேவையில் ஈடுபடுத்துவது தொடர்பாக ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒட்டுமொத்தமாக 57% பணிகள் நிறைவடைந்துள்ளன. அங்கு புறநோயாளிகள் பிரிவு 2027 ஜனவரி 1 நடைமுறைக்கு வரும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வரும் 19 திராவிட முன்னேற்றக் கழக முப்பெரும் விழா அக்கட்சியின் தலைவர் MK Stalin தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவி வருகின்றது. இதுவரை 16,000 மேற்பட்டோர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தினமும் 100 பேர் வரை பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற உலகத் தலைவர்கள் சிலரின் உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் பொய்யானவை என இந்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. கனடாவில் முக்கிய விமான நிலையங்களில் தனியார் முதலீட்டை அனுமதிக்கும் திட்டத்தின் கீழ் பயணிகளிடம் நியாயமற்ற வகையில் கட்டணங்கள் அதிகரிக்கப்படுவதை மத்திய அரசு தடுக்க நடவடிக்கை எடுக்கும் என போக்குவரத்து அமைச்சர் ஸ்டீபன் மெக்கினன் தெரிவித்துள்ளார். கெனடிய பிரதமர் மாக்கானி அறிவித்துள்ள புதிய புரொடக்டிவிட்டி மெகா டிடக்ஷன் வரிச்சலுகை திட்டத்திற்கு ஒன்றாரிய முதல்வர் டாக்ஃபோர்ட் ஆதரவு தெரிவித்துள்ளார். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராக முயற்சியை ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்றுக்கொண்டால் ஐரோப்பிய நாடுகள் மீது கடுமையான இறக்குமதி வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். அமெரிக்க மத்திய அரசின் சிவில் கொள்முதல் திட்டங்களில் கனடாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை நீக்குவதற்கான உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ஈரானுடனான போர் முடிவை நோக்கி நகர்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தைவான் அதிகாரிகளுடன் அண்மையில் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பலஸ்தீனர்களின் கட்டிடங்களை இடிக்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த இஸ்ரேல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக ஆய்வாளர்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளுக்கு புதிய வரிகள் விதிக்க அமெரிக்காவுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை இந்தியா அமெரிக்கா இருதரப்பு உறவுகளை பாதிக்கக்கூடும் என இந்தியா எச்சரித்துள்ளது. வட்டி விகிதத்தை உயர்த்திய அமெரிக்க பெடரல் ரிசர்வின் முடிவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளதுடன் வட்டி வீதம் மேலும் குறைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் 13 சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் புதிய திட்டத்தை ஐரோப்பிய ஆணையம் முன்மொழிந்துள்ளது.
0: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3
3: துடிக்கிது தளிரு. அது செல்வகுமார் விருப்ப பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661.
3: நேர்கள் CMR தமிழ் HD-யின் திரைசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற திரைசை தேர்வு நிகழ்ச்சியில் கொண்டு வருகின்ற பாடல்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பாடல்களை வழங்க இருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் என்ன ஸ்தாபம் என்ற நேர் இணைந்திருந்தார். அவரது விருப்பத்தில் ஒரு பாடல், சோதனை மேல் சோதனை என்று சொன்னார் தனக்கு. அதற்காக அவருக்கான அந்த பாடல் இப்போது ஒலிக்கின்றது.

எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சு போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் உங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க.

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.
1: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892 1 7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
2: Everything okay, no problem இருந்துச்சு நம்ம.
3: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
4: The customer you're trying to reach is not available.
1: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும். கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268-0155.
2: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
3: செல்லம் இல்லடா செல்வம்.
2: சரி சரி.
5: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% financial. டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

0: இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழச்சியின் திரை இசை தேர்வு நேர்களை. இன்றைய திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வருகின்ற பாடல்கள் ஆறையும் இப்பொழுது தந்து விடுகின்றோம். முதலாவது பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் பூ மாலையே தோல் சேரவா. பகல் நிலவு திரைப்படத்தில் பூ மாலையே தோல் சேரவா. இரண்டாவது நிழல்கள் திரைப்படத்தில் தூரத்தில் நான் கண்ட என்ற பாடல். தூரத்தில் நான் கண்ட என்று தொடங்கும் பாடல். மூன்றாவது ரிஷி மூலம் திரைப்படத்திலிருந்து நேரமிது நேரமிது நெஞ்சில் ஒரு பாட்டு எழுத. நான்கு இதய கோயில் திரைப்படத்தில் நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா. ஐந்தாவது வசந்த வாசல் திரைப்படத்தில் அத்திப்பட்டி அழகு குட்டி அசத்துது புடவை கட்டி பாடல். ஆறாவது ராஜகுமாரன் திரைப்படத்தில் என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை. இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற ஆறு பாடல்கள். நேர்களும் இணைந்து கொண்டு உங்களது வாக்குகளை அளிக்கலாம். எந்த பாடல்களுக்கு உங்களது வாக்கு அலையுங்கள். பார்க்கலாம் 416 6 4 4 6 2 2 2 இதுதான் எங்களது தொலைபேசி இலக்கமும். அதேவேளை எங்களது வாட்ஸ்அப் இலக்கமும் இதுதான் நேர்களே. நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். மிக விரைவாக நீங்கள் வாக்குகளை பதிவு செய்தால் நாங்கள் விரைவாக பாடல்களை உங்கள் பெயர்களில் ஒளிபரப்பு செய்வோம். உங்கள் விருப்பம் எங்களது தேர்வில் உங்கள் விருப்ப பாடல்கள் வாக்குகள் அல்ல. உங்களுக்கு எந்த இரண்டு பாடல்கள் பிடித்திருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிவிக்கலாம். மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன். முதலாவது பகல் நிலவு திரைப்படத்தில் பூ மாலையே தோல் சேரவா. இரண்டாவது நிழல்கள் திரைப்படத்தில் தூரத்தில் நான் கண்ட உன்முகம் என்ற பாடல். தூரத்தில் நான் கண்ட உன்முகம் நதி தீரத்தில் தேன் கொண்ட என் மனம் என்று தொடங்குகின்ற பாடல். அதேபோல் மூன்றாவது ரிஷி மூலம் திரைப்படத்தில் நேரமிது நேரமிது நெஞ்சில் ஒரு பாட்டு எழுத. நான்காவது இதய கோயில் திரைப்படத்தில் நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா. ஐந்தாவது வசந்த வாசல் திரைப்படத்தில் அத்திப்பட்டி அழகு குட்டி அசத்துது புடவகட்டி. ஆறாவது பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்தில் என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை. இப்பொழுது முதல் நேர்கள் உங்களது வாக்குகளை அளிக்கலாம். அலையுங்கள். பழமையான எங்களது தொலைபேசி இலக்கம்தான். நீங்கள் விரும்பினால் பாடல்களை உங்களது விருப்பங்களை சொல்வதற்கு வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாகவும் அழைத்து உங்கள் விருப்பங்களை சொல்லலானீர்களே. எங்களது வாட்ஸ்அப் இலக்கமும் தொலைபேசி இலக்கமும் ஒன்றுதான். இப்பொழுது நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொள்கின்றார்கள். நேர்களை நாங்கள் இணைக்க இருக்கின்றோம். முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் மாசன், நான் மதன் கலைக்கின்றேன்.
0: மதன் வணக்கம். வாங்கோ.
1: வணக்கம் வணக்கம். எல்லாமே அருமையான பாடல்கள். எனக்கு பிடித்த பாட்டு நேரமிது நேரமிது நெஞ்சில் ஒரு பாட்டு எடுக்க அந்த பாட்டு. மற்றது கடைசி பாட்டு என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை. அந்த பாடல் அருமையான பாட்டுகள் ரெண்டும்.
0: அருமை. நன்றி
1: நன்றி நன்றி வாசன். நன்றி வணக்கம்.
0: நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வாசன், இது எஸ் பி சரண்.
0: சரண் வாருங்கள். வணக்கம்.
2: பூ மாலையே தோல் சேரவா. மற்றது என்ன என்று சொல்லுவது
0: என்னவென்று சொல்லுதம்மா
2: ராஜகுமார்.
0: சொல்லி வேலையில்
2: சொல்லி வேலையில் ஆறு பாட்டு சிரமான பாட்டு தான். நான் கூடுதலா எனக்கு வேலைக்கு போன பாட்டுகள் தான்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நடத்தினர் வணக்கம்.
3: வணக்கம். நான் மதி.
0: மதி சொல்லுங்க.
3: பூமாலையை தோல் சேரவா என்ன வந்து சொல்லுவாங்க.
0: ஓ, பூமாலையை தோல் சேரவணும் என்ன என்ன வந்து
3: சொல்லுவாங்க.
0: மனமொத்த தான் தோல் சேரவணும். அருமை. நன்றி மதி. நன்றி. நிகழ்ச்சியில் நடத்தினர் வணக்கம்.
3: வணக்கம்
0: சொல்லுங்க.
3: எனக்கு பாடல்கள் நேரம் இது நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டு. நான் பாடும் மௌனராகம்.
0: நான் பாடும் மௌனராகம் என்ன. நன்றி நிஷா. நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: மாலை வணக்கம். ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
4: இது இதய கோவிலும் ராஜகுமாரன்.
0: ஓ, நான் பாடும் மௌனராகம் என்ன ரமேஷ். இதய கோயில்
4: இதய கிராமம்.
0: அடுத்தது ராஜகுமாரன்.
4: ராஜகுமாரன்
0: எப்படி இருக்கிறீர்கள் ரமேஷ்?
4: நன்றாக இருக்கு. ட்ரை பண்ணால் ட்ரெயின் லைன் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். எப்போ பார்த்தா பிஸியாக இருக்குது, வரமாட்டேங்குது. வர செட்டாக கிடைச்சிருச்சு. நேத்திங்க கிடைக்க ட்ரை பண்ணால் கிடைக்கல. நீங்கள் பிஸியாக இருந்தால் சரி தானே. நன்றி.
0: உடனே வாட்ஸ்அப்பில் அலையங்கோ கிடைக்குமே. சிலவில் அந்த ஃபோன் தான் சிக்கலை கொடுக்குது, தொழில்நுட்பம் சார்ந்த. நன்றி நன்றி. நிகழ்ச்சி நடத்தினீர், வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம்.
0: நலம் ஜெயா, நன்றி. நீங்கள் நலமா ஜெயா?
5: எனக்கு பாடல் வந்து நான் பாடும் என்ன வந்து சொல்லுவோம்னா
0: இல்லாட்ட வீட்டே நல்ல சாப்பாடு கிடைக்கும். எல்லாரும் என்ன வந்து
5: நீங்க நல்ல பாடலாம் பண்றது போது
0: வீட்டுக்கு வீட்டுக்கார பாட்டு கேட்டா இன்னைக்கு திருவிழா தான் ஜெயா வீட்டு.
5: நல்ல வேலை எந்த வீட்டுல நிற்கிறேன்.
0: நன்றி.
6: நான் பாடும் மௌனராகம் பூமாளிகை தோல் செய்யறவா.
0: அதான் யோசிச்சா அந்த பாட்டை விட்டுட்டு நான் பாடும். நன்றி வெண்பா.
6: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்கம் எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நலம் நலம். நன்றி. நீங்கள் எப்படி?
7: நான் நலமா இருக்கிறேன்.
0: என்ன பாடல்?
7: நான் பாடும் பாடல் அந்த பாடல் கடைசி பாடல்
0: பூமாலையே
8: தோல் செய்யறவா மற்ற நேரம் இது நேரம் தவசி மூலம் இந்த நாங்கட போடணும் புரிய.
0: சரி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
9: வணக்கம் அண்ணா.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
9: எனக்கு நேரம் இது நேரம் இது அதாவது அத்திப்பாட்டி அழாத குட்டி அதை ஒரு தரம் கவனிக்கலாம் அந்த குட்டிக்கு.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
10: வணக்கம் பாசன். நிர்மலா வைக்கிறேன், எப்படி இருக்கிறீங்கள்?
0: ஓ நலம் நிர்மலா, நன்றி. நீங்க நலமா?
10: ஓமா நலமா இருக்கிறோம். எனக்கு நேரம் இது நேரம் இது மற்றது வசந்த வாசல்.
0: வசந்த வாசல்.
10: ஆமாம்.
0: நன்றி நன்றி
10: நன்றி நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
11: வணக்கம் வாசல். பகவான்.
0: பகவான் சொல்லுங்கள்.
11: எனக்கு இதய கோவிலும் வசந்த வாசல்.
0: இதய கோவில். ஓ நான் பாடும் மௌன ராகம்
11: வசந்த வாசல்.
0: வசந்த வாசல். நன்றி பகவான்.
11: நன்றி
0: வாசல். வந்து சேர்ந்தாஜா? சரி அவர் போயிட்டார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
12: வணக்கம் குயின்சன்.
0: குயின்சன் சொல்லுங்கள்.
12: பூமாலையே தோல் சேரவா.
0: அதுதானே, அது மிக முக்கியம் என்ன குயின்சன் வாழ்க்கையில.
12: கண்டிப்பா
0: முதல் அதுதான். அடுத்தது
12: ரெண்டாவது நான் பாடும் மாணவராகும்.
0: அதுவும் முக்கியம்தான். நன்றி.
12: சரி நன்றி.
0: நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
13: வணக்கம்
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
14: வணக்கம் வாசன். நான் மொரின்.
0: மொரின் சொல்லுங்கள்.
14: எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நலம் மொரின். நீங்கள் எப்படி?
14: எனக்கு நேரம் இது நேரம் இது அந்த பாடலும் பூமாலையை தோல் சேரவா.
0: பூமாலையை தோல் சேரவா. நன்றி
14: நன்றி நன்றி வாசன். நன்றி வணக்கம்.
0: ஆமாம். நேர்களும் உங்களது விருப்ப பாடல்களை எங்களது தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளிடம். ஆறு பாடல்கள் இருக்கின்றது. எந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கின்றது? முதலாவது பூமாலையே தோல் சேரவா, பகல் நிலவு திரைப்படம். இரண்டாவது தூரத்தில் நான் கண்ட உன்முகம், நிழல்கள் திரைப்படம். மூன்று நேரம் இது நேரம் இது, ரிஷி மூலம் திரைப்படம். நான்கு நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா, இதய கோவில் திரைப்படம். ஐந்து வசந்த வாசல் திரைப்படத்திலிருந்து அத்திப்பட்டி அழகு குட்டி அசத்துது புடவை கட்டி. ஆறு ராஜகுமாரன் திரைப்படத்தில் என்னவென்று சொல்வதமா வஞ்சியவள் பேரழகை என்ற பாடல். இவைதான் இன்று ஒலிக்க இருக்கின்ற ஆறு பாடல்கள். எங்களது தெரிவில் உங்கள் விருப்பமாக இடம்பெறுகின்ற திரைசை தேர்வு பாடல்கள். நேர்களும் இணைந்து உங்களது வாக்குகளை 8 மணி வரை அளிக்கலாம். அதற்குள் பாடல்கள் ஒளிபரப்பாயிடும். விரைவாக வந்து வாக்களிப்பவர்களுக்கு நல்ல பாடல்கள் கிடைக்கலாம்.
13: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD.

0: யார் கேட்கறீங்க?
1: ரஜி கேட்கறேன்.
0: ஓ ரஜி சொல்லுங்க.
1: சுலமா இருக்கிறீங்களா நீங்க?
0: ஓ நலம். நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் என்ன ரஜி?
1: ஓ கண்ணாலே ப்ரோ. ஓ
0: நானே அங்க போயிட்டே இல்லன்னு.
1: இல்ல இல்ல இல்ல, இங்க நிக்கிறோம். ஆனா நிகழ்ச்சி ஒண்ணும் தவற வர இல்ல. வந்து கேக்குறது
0: வேற கிடைக்கிறேன் இல்ல என்ன?
1: நாலாவது பாட்டு என்ன வந்து சொல்லுவதம்மா? வஞ்சி என்ன? நான் பாடும் மௌன ராகம்.
0: பாட்ட சொல்லுங்க ராஜி. நான் பாடும் மௌன ராகம். அடுத்தது
1: கடைசி பாட்டு
0: என்ன வந்து சொல்லுதா?
1: என்ன வந்து சொல்லுவதம்மா? வஞ்சி வந்தன் பேரழகை.
0: ராஜகுமாரன். ராஜகுமாரன் பாட பாட்டை ஒரு ராஜகுமாரன் வந்து கேட்கிறாரு என்ன? நன்றி
1: நன்றி நன்றி வாதன்களோட கனகாரது புற கதை
0: சந்தோஷம். நன்றி
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம் வணக்கம் பேசுங்கள்.
2: வணக்கம்
0: வணக்கம் பேசுங்கள்.
2: நான்
0: பாடும் மௌன ராகம்.
2: நன்றி
0: நன்றி விஜயன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். மூர்த்தி சொல்லுங்க.
3: நான் பாடும் மௌனராகும் அந்த பாட்டு. மற்றது நேரமிது அந்த பாட்டு.
0: நன்றி மூர்த்தி. ஒரே பாட்டுக்குமாலமே தான் இருக்கு நிகழ்ச்சி.
3: நன்றி
0: நன்றி. ஆமாம், நேரம் இப்பொழுது 7:31. இப்பொழுது பாடல்கள் ஒளிபரப்பாக இருக்கின்றன. என்னென்ன பாடல்கள் இடம்பெற இருக்கின்றன என்பதை நாங்கள் இன்னும் சில நிமிடங்களில் பார்த்து விடுவோம் நேர்களே.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: நேர்வே முதலில் ஒழிக்க இருக்கின்றது நிழல்கள் திரைப்பட பாடல், தூரத்தில் நான் கண்ட உன்முகம் என்ற பாடல். அது சத்யா தனது விருப்பமாக கேட்டிருந்தார் அந்த பாடலை. அந்த பாடலை நாங்கள் இன்றைக்கு அப்படித்தான் நேர்கள் நான்கு நேர்கள் தங்களது விருப்பமாக கொண்டு வந்தார்கள் பாடல்கள். அதையும் நாங்கள் இதில் இணைத்துத்தான் இன்றைக்கு திரை இசை தேர்வை நடாத்துகின்றோம். ஏனென்றால் அதிக நேர்கள் இணைந்து கொண்டமையினால் 6 மணி அளவில் 5:45 6 மணிக்கும் இடையில் மிக அதிகமான நேர்கள் இணைந்து கொண்டமையினால் பாடல்களை குறித்த நேரத்துக்குள் ஒளிபரப்ப முடியவில்லை. ஆகவே அந்த 4 நேர்களது பாடல்களை திரை இசை தேர்வில் இணைத்திருக்கின்றோம். அப்படி ஒரு பாடல் தான் சத்யா விரும்பி கேட்ட பாடல். அதற்கு வாக்குகள் யாரும் தரவில்லை. அந்த பாடல் மிக மிக அருமையாக ஒலிப்பதனால் பலருக்கு அந்த பாடல் நினைவில்லாமல் இருக்கலாம்.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற நேரம். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் 6 பாடல்கள் கொண்டு வந்தோம். நேர்கள் அதை விருப்பங்கள் இப்போது பெறப்பட்டிருக்கின்றது. பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. ஒரு பாடல் இப்பொழுது ஒளித்தோய்ந்தது. சரியாக நேரம் இப்பொழுது 7:38. அடுத்து ஒலிக்க இருக்கின்ற பாடல் வசந்த வாசல் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அதை தேவகுமார், நிர்மலா, பவான், வன்குவர் பவான் ஆகிய நேர்கள் விரும்பி கேட்டார்கள். வசந்த வாசல். உண்மையில் இந்த பாடல் எனக்கும் புதிதான் நேர்களே, நான் கேட்கவில்லை. இந்த பேருக்காகத்தான் இந்த பாடலை கொண்டு வந்தேன், வசந்த வாசல் என்று வந்தது. அதனால் இந்த வசந்த வாசலில் ஒரு சின்ன பிடிப்பு இருந்தது. அதனால் இந்த பாடலை தேர்ந்தெடுத்தோம். கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது என்று. இசை வரிகள் பற்றி எதுவுமே தெரியாது. இந்த வேளையில் நாங்கள் ஒரு தகவலை பார்த்து கொண்டு பாடலுக்குள் செல்வோம். இப்பொழுது ரஷ்யா, அமெரிக்கா, ஈரான் என்று பல நாடுகள் பல்வேறு விதமான பரபரப்புகளில் ஆழ்ந்திருக்கின்றன. அந்த பரபரப்பில் மிக முக்கியமானது ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 100% வரி என்ற ஒரு மசோதா இப்போது உலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிசக்தி பொருட்களை கொள்முதல் செய்யும் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு 100% வரை கூடுதல் வரி விதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு அதிகாரம் வழங்கும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ரஷ்யா மீதான பொருளாதார அழுத்தம் மேலும் அதிகரிக்கும். இதனால் உக்ரைன் போருக்கான அமைதி பேச்சுவார்த்தைகள் பாதிக்கக்கூடும் என ரஷ்யா எச்சரித்திருக்கின்றது. இந்த மசோதா அமுலுக்கு வந்தால் இது ரஷ்யாவுக்கு பாரிய பொருளாதார அழுத்தத்தை தரும். அதன் காரணமாக உக்ரைன் பேச்சுவார்த்தையும் தடைப்படும் என்று ரஷ்யா இப்போது எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற வேளையில் கிரெம்ளின் செய்தியாளர்கள் ரஷ்யா மீது கூடுதல் தடைகள் விதிப்பது அமைதி பேச்சுவார்த்தைகளை மேலும் கடினமாக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு சீனாவும் தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றது. ரஷ்யாவுடனான வர்த்தகத்தில் 3rd தரப்பான அமெரிக்கா தலையிடுவதையும் பிற நாடுகளின் மீது தனது அதிகார வரம்பை விரிவுபடுத்துவதையும் ஏற்க முடியாதென சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த மசோதாவுக்கு ட்ரம்ப் இறுதி ஒப்புதல் அளிப்பாரா என்பதும், ஒப்புதல் கிடைத்தால் எந்த நாடுகளுக்கு எதிராக இந்த வரி அதிகாரம் பயன்படுத்தப்படும் என்பதும் இப்போது அடுத்த கட்ட வினாவாக எழுந்துள்ளது. 100% வரி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் சார்ந்த விடயங்களை கொள்ளனவு செய்தார். அந்த நாடுகளுக்கு எதிராக 100% வரி விதிக்கப் போவதாக கொண்டு வந்த மசோதாவுக்கு இப்போது அமெரிக்க காங்கிரஸ், அமெரிக்காவின் அதிபருக்கு அமெரிக்க நாடாளுமன்றம் இப்போது அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்தளவு தூரம் நாடுகளையும் உலக பொருளாதாரத்தையும் பாதிக்க இருக்கின்றது என்று.

0: நேர்களை இப்பொழுது மருத்துவத்திற்காக சிங்கப்பூர் சென்ற சிறந்த ராஜபக்ஷ வணிக வளாகத்தில் ஷாப்பிங் செய்வதாக வெளியான காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் இப்போது வெளிவந்திருக்கின்றன. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிறந்த ராஜபக்ஷ சிங்கப்பூரில் உள்ள 313 சம் ரெஸ்ட் வணிக வளாகத்தில் ஷாப்பிங் செய்வது போன்றதாக கூறப்படும் காணொலி மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருப்பதாகவும், அவரது மகனும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சிறந்த ராஜபக்ச எதிர்வரும் 24 தேதி இளஞ்சம் மற்றும் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையாக அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் மருத்துவ தேவையொன்றுக்காக நேற்று சிங்கப்பூர் செல்வதாக சிறந்த ராஜபக்சருடன் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இனி தற்போது சிங்கப்பூரில் உள்ள வணிக வளாகத்தில் அவர் நடந்து செல்லும் காட்சிகள் வெளியாகி இருப்பதாக இப்போது சமூக வலைத்தள செய்திகள் தெரிவிக்கின்றன. இதில் உள்ள உண்மை நிலைகள் பற்றி வருகின்ற நாட்களில் துல்லியமாக தெரியவரும்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடக சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடக வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
5: ஏசியா கோல்டிங்க்
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
4: இட்டோபிகோ
5: 416-746-2742.
0: நேர்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்து கொண்டு வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. பகல் நிலவு திரைப்படத்தில் இந்த பாடலை விரும்பி கேட்டார்கள் எஸ்பி சரண், மதி மற்றும் இந்த பாடலை விரும்பி கேட்ட வெண்பா, தவம், குயின்ஸ்டன், மொரின் ஆகியோரது விருப்பத்தில் இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: நேர்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் கொண்டு வருகின்ற பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை மதன், எஸ் பி சரண், மதி, ரமேஷ், மற்றும் நோர்வேஜியா சிவலிங்கன், ரெஜி, ஆஸ்திரேலியா விஜயன் ஆகியோர் விரும்பி கேட்டிருந்தார்கள். என்னவென்று சொல்வதம்மா?
1: ஐயையா, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ, யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து ஒளித்தோய் இந்த நேரம் சரியாக 8 மணி. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். இன்னும் 2 பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்கள் எங்களது நில் பதில் சொல் நிகழ்ச்சியின் இடையே ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியுடன் இணைந்து பாடல் விரும்பி கேட்ட நேர்கள் மற்றும் காற்றலை வழியே நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் உங்களை நில் பதில் சொல் நிகழ்ச்சிகளுக்குள் அழைத்து செல்ல இருக்கின்றோம். நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருப்பதற்கு முன்னர் இந்த மனுத்தியால செய்திகள்.
1: மனுத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: பேருந்துகளுக்கு சட்டவிரோதமான முறையில் வீதி அனுமதி பத்திரங்களை வழங்கிய சம்பவம் தொடர்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ரேணுக பெரேரா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரன்கொட மற்றும் ஜோசித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மட்டக்குழி ராஸ்ல முனகந்த பகுதியில் இடம்பெற்ற கோர வாகன விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளதாக கொழும்பு தேசிய மருத்துவமனை தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. எமிரேஸ் விமான சேவையில் போயிங் 779 விமானங்களை இலங்கையில் சேவையில் ஈடுபடுத்துவது தொடர்பாக ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒட்டுமொத்தமாக 57% பணிகள் நிறைவடைந்துள்ளன. அங்கு புறநோயாளிகள் பிரிவு 2027 ஜனவரி 1 நடைமுறைக்கு வரும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வரும் 19 திராவிட முன்னேற்றக் கழக முப்பெரும் விழா அக்கட்சியின் தலைவர் MK ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவி வருகின்றது. இதுவரை 16,000 மேற்பட்டோர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தினமும் 100 பேர் வரை பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற உலகத் தலைவர்கள் சிலரின் உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் பொய்யானவை என இந்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. கனடாவில் முக்கிய விமான நிலையங்களில் தனியார் முதலீட்டை அனுமதிக்கும் திட்டத்தின் கீழ் பயணிகளிடம் நியாயமற்ற வகையில் கட்டணங்கள் அதிகரிக்கப்படுவதை மத்திய அரசு தடுக்க நடவடிக்கை எடுக்கும் என போக்குவரத்து அமைச்சர் ஸ்டீபன் மெக்கினன் தெரிவித்துள்ளார். கெனடிய பிரதமர் மாக்கானி அறிவித்துள்ள புதிய புரொடக்டிவிட்டி மெகா டிடக்ஷன் வரிச்சலுகை திட்டத்துக்கு ஒன்றிய முதல்வர் டாக்ஃபோர்ட் ஆதரவு தெரிவித்துள்ளார். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராகும் முயற்சியை ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்றுக்கொண்டால் ஐரோப்பிய நாடுகள் மீது கடுமையான இறக்குமதி வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். அமெரிக்க மத்திய அரசின் சிவில் கொள்முதல் திட்டங்களில் கனடாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை நீக்குவதற்கான உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ஈரானுடனான போர் முடிவை நோக்கி நகர்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தைவான் அதிகாரிகளுடன் அண்மையில் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பலஸ்தீனர்களின் கட்டிடங்களை இடிக்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த இஸ்ரேல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக ஆய்வாளர்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளுக்கு புதிய வரிகள் விதிக்க அமெரிக்காவுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை இந்தியா அமெரிக்கா இருதரப்பு உறவுகளை பாதிக்கக்கூடும் என இந்தியா எச்சரித்துள்ளது. வட்டி விகிதத்தை உயர்த்திய அமெரிக்க பெடரல் ரிசர்வின் முடிவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளதுடன் வட்டி வீதம் மேலும் குறைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி